0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷித மாதம் 14 நாள், பராபவ வருடம் வைகாசி மாதம் 21 நாள், வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி

நேரம் காலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிரகத்தில் நாம் கேட்க இருக்கின்றோம் நாள் ஒரு குரல். இன்று குரல் எண் 283.

0: திருட்டு வழியில் சேர்க்கும் செல்வம் அளவில்லாமல் பெருகுவது போல பெருகி பிறகு ஒன்றும் இல்லாமல் போகும். குறள் எண் 283. அதிகாரம் கள்ளாமை.
1: களவினாலாகியாக்கும் அளவு இறந்து ஆவது போல கெடும்.
0: திருட்டு வழியில் சேர்க்கும் செல்வம் அளவில்லாமல் பெருகுவது போல பெருகி பிறகு ஒன்றும் இல்லாமல் போகும். குறள் எண் 283. அதிகாரம் கள்ளாமை.
2: நேரம் 5:55. ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். இன்று ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி பகுதியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்.

நூல்கள் கேட்கலாம். ஆறு 6:45 இருக்கு மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சலாக 6:55 இருக்கு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 இருக்கு தமிழில் செய்திகள் சென்னை ஏஞ்சலாக. 7:25 இருக்கு நலமாய் வாழ இதில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி இதில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவரியம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 9:00 அரங்கிசை இதில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாடல் மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்களின் மிருதங்கம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 12:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:00 அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு நிகழ்ச்சி தொடர். நேற்றைய நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். 11:37 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை இதில் ஜே வெங்கட ரமணன் அவர்களின் பாடல் மாதர் வாசா ராகமாளிகா சதுர்ராஜாம்பா திருப்புகள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி சென்னைஞ்சலாக இதில் நம் விருந்தினர் பகுதியில் பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் பேராசிரியர் புவனேஸ்வரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மனம் மலரட்டும் பகுதியில் பதின்பருவ குழந்தைகளின் மனநிலை பற்றிய உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் எஸ்எம்சி ரோகிணி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகபதி அவர்கள். நிறைவாக நாளும் அறிவோம் பகுதியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் சுவர்ணலதா அவர்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 ஒளிப்பதிவு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மாலை 5:27 தொடங்கி குரலமுதம் 283 கேட்கலாம். 5:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி நேரம். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒரு பட பாடல். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். 8:00 செய்தி அறிக்கை. 8:50 மதுரை தென்றல். 8:30 நலமாய் பால. 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடகமலர் அலையும் ஆசைகள் படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 அகில பாரத நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு. இனிதை நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். நேரம் காலை 5:59:40 ஆகாஷ்வாணி மதுரை. மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூர் இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின்

உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்தில்

தி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: வணக்கம், நான் நாசர் பேசுறேன்.
7: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை.
6: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில் கேளுங்கள். வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் காலை 6:04 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரிலே இன்று காலை 6:10 கேட்கலாம். இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன்

0: தானாகவே மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றன. எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக்கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்தில் 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. நேரம் காலை 6:15:40. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இந்த அற்புதமான காலை பொழுதை பக்திகனமாக துவங்குவதற்காக இதோ பக்தி மாலை.

நிறைவு பெற்றது பக்தி மாலை நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை மணி 6:15 கேட்கலாம். நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:36. பராபவரிடம் வைகாசி மாதம் 21 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்பொழுது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து சிவகங்கை வேளாண் இயக்குநர் அறிவித்துள்ள செய்தி குறிப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவ மழையினை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கோடை காலத்தில் பெய்திடும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்திடல் வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்தல் அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 வருடத்திற்கு ஒருமுறை சப்ப கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். மண் மிருதுவாகி மழைநீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகிறது கோடை உழவு செய்யும்போது. மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படுகிறது. முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. கோடை உழவில் ஆழமாக உழுது மேல்மண்ணை கீழாகவும் கீழ்மண்ணை மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணில் நாள்பட்ட இறுக்கம் தளர்க்கப்பட்டு மண் இலகுவாகிறது. இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கிறது. மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. கோடை உழவினால் பயிரினை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. மேலே கூறப்பட்ட பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்கள் இன்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறைக்கப்படுகிறது. அதனால் கோடை மழை பரவலாக பெய்து வரும் இக்காலத்தில் உழவர்கள் இதனை பயன்படுத்தி பயன்பெறுமாறு சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பழ அறிவியல் துறையில் ஒட்டுச்செடிகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. இதில் மா ஒட்டுச்செடிகள், இதன் ரகங்களாக KPM 1, KPM 2, இமாம் பசந்த், அல்போன்சா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பெங்களூர், மல்லிகா, ருமானியா போன்ற ரகங்கள் 1:80 கையிருப்பு நாற்றுக்கள் 15,000 ஆகும். சப்போட்டா ஒட்டு PKM 1, PKM 3, PKM 4, PKM 5 ரகங்கள் விலை 1:80. இதில் கையிருப்பு நாற்றுக்கள் 6,000 ஆகவும், கொய்யா பதியம் லக்னோ 49 லலித் ரகங்கள் 1:60, 1,000 நாற்றுக்கள் கையிருப்பாகவும், எலுமிச்சை நாற்று PKM 1 ரகம் 40 ரூபாய், கையிருப்பு 1,800 நாற்றுக்கள், மாதுளை ஒட்டு பாகுவா விலை 1:40, 2,000 நாற்றுக்கள் கையிருப்பாக உள்ளன. மேற்கிந்திய செரிக்கன்று லோக்கல் நாற்று 1:40, 2,000 நாற்றுக்கள் கையிருப்பாக உள்ளன. கொடுக்காப்புள்ளி ஒட்டு PKM 1, PKM 2, 50 ரூபாய் ஒரு நாற்றின் விலை. பலாப்பழம் ஒட்டு ரகம் PKM 1, PKM 2, Palur 1 ஒரு கன்று 100 ரூபாயாகவும், டிராகன் பழ கன்று 150 ரூபாயாகவும், கலாக்காய் கன்று லோக்கல் 40 ரூபாயாகவும், விளாம்பழம் ஒட்டு PKM 1 40 ரூபாயாகவும், நெல்லி ஒட்டு NA7 கிருஷ்ணா காஞ்சன் 50 ரூபாய் வீதமும், நாவல் ஒட்டு கொங்கண பகதுலி 60 ரூபாயாகவும் விற்பனைக்கு உள்ளது. விவசாயிகள் வாங்கி பயன்பெறுமாறு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: ஏன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து கால்நடை தீவனம் வந்து பற்றாக்குறை ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் மார்ச் ஏப்ரல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய தீவன பற்றாக்குறை வரும். விவசாயிகள் வந்து தீவனம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கால்நடைகளோட பால் இதாக இருக்கட்டும், மற்ற ஆடு இதாக இருக்கட்டும், அதோட மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
2: அது எதுனால
1: குறைஞ்சி போயிடும். தீவன பற்றாக்குறையினால தான்
2: கோடை காலம்.
1: கோடை காலத்தில்

0: கோடை காலத்தில் புல் எங்கேயுமே இருக்காது. இப்போ நம்ம மழை காலத்தில் வரப்பு ஓரம் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும், நம்ம வெட்ட வெளிகள் ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது, சம்மர் போக போக வந்து இன்னும் அதிகமாகி. ரெண்டாவது நம்மளுக்கு மேய்ச்சல் நிலங்கள்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு. ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னா ஒரு 20-30 ஏக்கர், ஒரு கிராமத்தில் 20-30 ஏக்கர் மேய்ச்சல் நிலம் சொல்லிகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி கால ஓட்டத்தில் வந்து அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ என்னென்னா, தீவன தேவை வந்து அதிகமாகும், தீவனம் வந்து குறைவாயிரும், பற்றாக்குறையா வந்து வந்துடும்.
1: அப்போ அது சரி செய்யறதுக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கலாம்?
0: சரி செய்யறதுக்கு முதல்ல வந்து விவசாயிகள் வந்து இந்த தீவனம் வந்து என்னைக்கெல்லாம் அதிகமாக உற்பத்தி, மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும், சோளம் மக்காச்சோளம் புல்லு நிறைய வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், இப்போ நம்மகிட்ட 10 மாடு இருக்கா 20 மாடு இருக்கா, ஒரு நாளைக்கு எவ்வளவு தீவனம் தேவைப்படுது, எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நெல்லெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்,
1: விவசாயத்தில்
0: கிடங்கு வச்சுரும். ஆனால் கால்நடை தீவனத்தை எப்படி ஸ்டோர் பண்ணுறது இருக்கு, அதுக்கும் தொழில்நுட்பங்கள் வந்து இருக்கு. இந்த சைலேஜ்னு சொல்லுவோம், ஊறுகாய் புல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எல்லாருமே வந்து இன்னைக்கு அதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ண, அவங்ககிட்ட மாடு இருக்காது, என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் புல் தயாரித்து மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க தீவனம் மாதிரி. இது வந்து இன்னைக்கு சும்மா இல்லை, கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ மூட்டை வந்து இவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட்டு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் தீவனம் இது விற்கிறாங்க, மாவு விற்கிற மாதிரி இன்னைக்கு ஊறுகாய் புல்லை வந்து விச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் விவசாயிகள் செலவினத்தை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஊறுகாய் புல் தயாரிக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், போய் முறையாக பயிற்சி எடுத்து கற்றுக்கணும். ரொம்ப ஈஸி தான், அது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம், ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயிர்கள் முக்கியமாக சோளம் மக்காச்சோளம், ஈவன் கரும்பில் இருக்கக்கூடிய மேல் நுனியை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள்ளையே வந்து என்ன பண்ணிக்கலாம், நிறைய இருக்குது. மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா முயன் நிறைய வளர்ந்துருக்கும், கோடை காலத்தில் வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியதை நீங்கள் கட் பண்ணி ஒரு 4-5 மணி நேரம் சும்மா நிழல்லையோ வெயிலையோ காயும், பெரும்பாலும் நிழல்ல நிழல்லைன்னா வெயிலில் காயப்போட்டுக்கலாம். அதோட ஈரப்பதம் வந்து ஒரு 60% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம அறுத்தது ஈரப்பதம் 50% இருக்கணும். எப்போ அறுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. மக்காச்சோளம் சோளம்லாம் பூ பூத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அறுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அதில் நிறைய சத்துக்கள் வந்து
1: மணி பிடிக்கிற
0: சமயத்தில் வந்து அறுத்துடணும். முத்தம் விட்டுறக்கூடாது
1: முன்னாடியும்,
0: ஆமாம் பால் பருவம் முன்னாடியும் விட்டுறக்கூடாது, பின்னாடி ரொம்ப முன்னாடியும் அறுத்துடக்கூடாது. இப்போ அறுத்து நல்லா காய வச்சு ஒரு 60% ஈரப்பதம் வந்ததுக்கப்புறம் 4-5 மணி நேரம் போட்டாவே வந்துடும். இப்போ இந்த அடிக்கிற வெயிலில் சும்மா அறுத்து போட்டாவே சோகல்லாம் அப்படியே காஞ்சிரும். அப்போ எடுத்து 1 இன்ச் அளவு 1 இன்ச், அதாவது 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர், 1 இன்ச்னா 2.5 சென்டிமீட்டர், பெரும்பாலும் 1 இன்ச் அளவில் சாப் கட்டரை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு, இதுக்குன்னு இப்போ தனியாக பேக் வந்துருச்சு, பாலித்தீனில் வந்து பேக் நல்லா கொஞ்சம் தடிமனான பேக் வந்துருச்சு. ஸோ அதை வந்து நீங்கள் காய போட்டதை வந்து வெட்டி அந்த பேக்குள்ளே வந்து அடைக்கணும். முக்கியமாக அந்த பேக்கில் வந்து காற்று வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது, ஏன்னா ஏனரோபிக் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ காற்று இல்லாமல் தான் வந்து அது வந்து தீவனமாக வந்து மாறும், இல்லைன்னா
1: ஈரப்பதமும் இருக்கக்கூடாது
0: காற்றும் இருக்கக்கூடாது.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை
4: உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள 1வது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது.

0: இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாய தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் 2 சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. இரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.

கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக் கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: மதுரையின் சுற்றுச்சூழல் மீட்பு பணி. ஒரு காலத்தில் மதுரையின் உயிர்நாடியாக இருந்த வைகை இன்று எந்த நிலையில் இருக்கிறது, அதை பற்றின சில அதிர்ச்சியான செய்திகளும் நம்ம நகரத்தை பற்றிய சமீபத்திய சுற்றுச்சூழல் அப்டேட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வைகை உயிர் நதியாக, உயிர் போராட்டமா? ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, வைகை ஒரு சாதாரண ஆறு கிடையாது. மேகமலை வருஷ நாடு பகுதிகளில் உருவாகும் சிற்றாறுகள் மேலும் 300 மேற்பட்ட கிளையாறுகள் இணைந்து உருவான ஒரு உயிர் நதி. ஆனால் இந்த உயிர் நதிக்கு என்ன ஆச்சு? 2015 முதல் மதுரையின் குளங்கள், ஏரி, ஆறு, மலைப்பகுதிகள், பல்லுயிர் வாழிடங்களை பாதுகாக்க பணியாற்றி வரும் மதுரை நேச்சுரல் கல்ச்சுரல் ஃபவுண்டேஷன் MNCF குழு வைகையை பற்றி ஒரு பெரிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டிருந்தாங்க. மூல வைகை உருவாகும் இடத்திலிருந்து கடலில் கலக்கும் வரை சுமார் 295 கிலோமீட்டர் தூரத்தை 4 பேர் கொண்ட குழு 1 மாதம்

0: பயணம் செஞ்சு ஆய்வு செய்திருக்கிறாங்க. 177 இடங்களில் கழிவு நீர் கலப்பு. ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, வைகை கடந்து செல்லும் நகரங்களிலிருந்து 177 இடங்களில் கழிவு நீர், வடிகால் நீர் நேரடியாக ஆற்றில் கலக்குது. அதாவது ஆறு ஓடுதா இல்லை கழிவு நீர் பாதையான்னு கேட்கும் நிலைமை. வைகை நீரின் தரம் அதிர்ச்சியான உண்மை. பொதுவாக நீரின் தரம் ABCD என வகைப்படுத்தப்படுகிறது. ஏ, சூடுபடுத்தி குடிக்கலாம். பி, குளிக்கலாம். சி, சுத்திகரித்த பிறகு பயன்படுத்தலாம். டி, மீன் வளர்ப்பு வன உயிர்களுக்கு மட்டுமே ஏற்றது. ஒரு ஷாக்கான நியூஸ் என்னென்னா, வைகை உருவாகும் மூல வைகையிலேயே நீரின் தரம் டி பிரிவில் இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மேல்பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் விவசாய ரசாயனங்கள். கீழ்பகுதிகளுக்கு வர வர நீரின் தரம் இன்னும் மோசமடைந்து பிலோ டி எனும் நிலைக்கே சென்று விடுகிறது. நீதிமன்றம் வரை சென்ற வைகை. இந்த ஆய்வு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்றமும் கவனம் செலுத்தியிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சுமார் 200 கோடி மதிப்பிலான சுத்திகரிப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026 இறுதிக்குள் மதுரையில் 2 கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், ராமநாதபுரத்தில் 1 சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. காணாமல் போகும் வைகை கரை மரங்கள். ஆய்வின் அடுத்த பகுதி இன்னும் சோகமானது. வைகை கரையில் மொத்தம் 45 வகையான மரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் திருமருதத்துறை கடம்பவனம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அதுக்கு நேர்மாறாக இருக்குது. மருத மரங்கள் வெறும் 29 மட்டுமே. 295 கிலோமீட்டர் முழுவதும் வெறும் 29 மருத மரங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதிலும் அதிர்ச்சி, மதுரை நகரத்தின் 12 கிலோமீட்டர் வைகை ஆற்றங்கரையில் ஒரு மருத மரம் கூட இல்லை. கடம்ப மரம் 2 இடங்களில் மட்டும். மதுரையின் அடையாளமாக இருந்த கடம்ப மரங்கள் வெறும் 2 இடங்களில் மட்டுமே பதிவாகியுள்ளன. காஞ்சி மரங்களும் குறைந்து வருகின்றன. மதுரைக்கு முன்னர் வரை காணப்பட்ட இந்த மரங்கள் கழிவு நீர் கலக்கும் பகுதிகளுக்கு பிறகு காணப்படவே இல்லை. இப்போது பாரம்பரிய மரங்களுக்கு பதிலாக ஆகாய தாமரை, சீமை கருவேலம், சம்புப்பூர்கள் போன்ற ஆக்கிரமிப்பு தாவரங்கள் தான் வைகைக்கரை முழுவதும் இருக்குது. கிருதுமால் நதிக்கு DGPS மேப்பிங். ஆக்கிரமிப்பு மற்றும் கழிவு நீர் பிரச்சனைகளால் சுருங்கி வரும் கிருதுமால் நதியை DGPS தொழில்நுட்பம் மூலம் வரைபடமாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. DGPS டிஃபரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சாதாரண GPS கருவியில் ஏற்படும் பிழைகளை குறைத்து மிக துல்லியமான சென்டிமீட்டர் அளவில் இடத்தை கண்டறிய உதவும் மேம்பட்ட தொழில்நுட்பமாகும். மேலும் கழிவு நீர் கலக்க அனுமதிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் மீது ஆக்ஷன் எடுக்கவும் கூறப்பட்டுள்ளது. சேவ் இடையப்பட்டி இயக்கம். இடையப்பட்டி பகுதியில் உள்ள பாரம்பரிய மலர்கள் மற்றும் கடம்ப மரங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சேவ் இடையப்பட்டி என்னும் இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பசுமை மதுரை. நகர வெப்பத்தை குறைக்க மியாவாக்கி அடர்காடுகள் திட்டங்கள், சாலையோர மரக்கன்று வைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நம்ம பங்குக்கு நாம் என்ன செய்யலாம்? ஆற்றுல குப்பை கொட்டுறதை நிறுத்தலாம். ஆற்றுல குப்பை கொட்டுறதை பார்த்தா புகார் சொல்லலாம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம். மரங்களை நட்டு பாதுகாக்கலாம். சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பங்கேற்கலாம். முக்கியமாக இந்த ஆறு நம்மோடதுன்னு நினைக்கணும். ஏன்னா வைகை நதி நமக்கு தண்ணீர் மட்டும் கொடுக்கல, வரலாறு கொடுத்தது, பண்பாடு கொடுத்தது, அடையாளம் கொடுத்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சிக்குள் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. இந்த அதிகாலை வேளையில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே. மதுர தென்றல் தரும் முதல் பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: பார்ட்டி பார்ட்டி வேணும். முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
1: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
0: பீட்சா பார்ட்டி.
1: ஏ
0: சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
2: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ்.
3: எங்க போற?
0: கேக்லியா? நோ ஷேரிங்.
2: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பதினாறு வயதினிலே திரைப்படுத்த பாடல் ஒலிக்க கேட்டோம். ஒலித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தம்பிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகஸுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின் போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்

0: கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார் தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததை அடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்றவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவகுமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுக்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார்.

0: கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யூ லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா, தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி ராஜசேகரன் அவர்கள்.
3: மூக்கின் தோற்றமே முகத்தினுடைய அழகை மேம்படுத்தி காட்டுவதாகும். மூக்கு எலும்பு, குருத்தெலும்பு, தசை நார்கள் ஆகியவற்றால் சற்று புடைப்பாக முகத்தின் முன்பு அமைந்துள்ள ஒரு பகுதி. 2 துவாரங்களிலும் காற்று உள் செலுத்துவதற்கும் நடுவில் ஒரு சுவர் போன்ற அமைப்பும் இருக்கின்றது. நாம் மிகவும் பயப்படுவது மூக்கிலிருந்து ரத்தம் வடிதலுக்குத்தான். சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது மூக்கில் இருந்து அடிக்கடி ரத்தம் வடிந்தால் பிறவியிலேயே ரத்தம் உறைதலில் ஏதும் குறைபாடு இருக்கின்றதா என்று ரத்தம் உறையும் திறனை பரிசோதித்து அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். 2வதாக, சிறு குழந்தைகள் விளையாட்டின் பொழுது விரல் நகம் கொண்டு மூக்கினை தோண்டுவதாலும் மூக்கில் உள்ள சளி மிகவும் கெட்டியாக இருப்பதை எடுப்பதனாலும் அடிக்கடி மூக்கை நோண்டி கொண்டே இருப்பதாலும் தான் இரத்தம் வருகின்றது. ஆனால் முகத்தில் அடிபடுவதாலும் மூக்கிலிருந்து இரத்தம் வருகின்றது நடக்கும். இளைய வயதினருக்கு அடிதடி சண்டைகளில் ஈடுபடுவதாலும் விளையாட்டு பயிற்சியிலும் விபத்தாலும் மூக்கிலிருந்து இரத்தம் வரலாம். முதியவர்களுக்கு அதி உயர் இரத்த அழுத்தத்தாலும் நிகழும். இதற்கு பயப்படாமல் முதல் உதவி நாம் முதலில் செய்ய வேண்டும். உட்கார்ந்த நிலையில் அவரை அமர வைக்க வேண்டும். கழுத்தை கொக்கு போல் முன்னே நீட்டி வாயை திறந்து சுவாசிக்கும்படி கூற வேண்டும். மூக்கினை இரு விரல்களால் இறுக பிடித்து மேலே குளிர்ந்த பனிக்கட்டியோ குளிர்ந்த நீரோ ஒரு துணியில் நனைத்து வைத்தால் சிறிது நேரத்தில்

0: ரத்தம் வருவது நின்றுவிடும். இதை அறியாமல் மூக்கை சிந்திக்கொண்டே இருப்பதனால் உடையெல்லாம் ரத்தமாகிவிடும். மூக்கில் ரத்தம் உறைவதை தடுப்பதனால் வெகுவாக இரத்தப்போக்கு அதிகமளிக்கும். ஆகவே சிறிய முதல் உதவியை செய்து அவருக்கு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அங்கு என்ன காரணம் என்று அதற்குரிய வைத்தியம் கிடைக்கும். சளி பிடிப்பது என்பது எல்லோருக்குமே சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. சளி பிடிப்பதற்கு காரணம் வைரஸ் தாக்கத்தால் தான். ஒரு பழமொழி கூட உண்டு, சளி ஒரு வாரத்தில் வைத்தியம் பார்த்தால் சரியாகிவிடும், ஆனால் வைத்தியம் பார்க்காவிட்டால் 7 நாட்கள் ஆகும் என்பார்கள். ஆக வைரஸ் தாக்கம் தன்னை போல சரியாகிவிட்டால் 3-4 நாட்களில் மூக்கில் உள்ள சளி சரியாகிவிடும். அண்மையில் நடந்த கொரோனா காலத்தில் சர்க்கரை நோய், சிறுநீரக செயல்பாடு குறைவு, மாற்று உறுப்பு ஏற்பவர்கள் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்ததினால் கருப்பு பூஞ்சை என்னும் தொற்று வெகுவாக பாதித்து பார்வை இழப்பு, மூளை பாதிப்பு, அதிக வலி போன்ற புதுமையான ஒரு நோயினால் அல்லலுற்றவர்கள் அநேகம். மூக்கு, மூக்கு சார்ந்த காற்று சிற்றறைகள் என்கின்ற சைனசஸ், இவற்றில் ஒருவித ஒவ்வாமை ஏற்படும். ஒவ்வாமை என்பது நம் சுற்றுப்புறத்திலும் உண்கின்ற உணவிலும் நாம் சுற்றி வளர்க்கின்ற வளர்ப்பு பிராணிகளிலும் இருந்து வருகின்ற தூசி அல்லது மகரந்த தூள்கள் போன்ற நமக்கு ஒவ்வாத பொருட்களால் மூக்கில் உள்ள சுரப்பிகள் நீரை சுரந்து அவை ஆன்டிஜென் ஆன்டிபாடி என்கின்ற வினையாற்றி மூக்கு எப்பொழுதுமே அடைத்தபடி இருக்கும். அதிகாலை எழுந்தவுடன் அடுக்கடுக்காக தும்மல் வரும். இரவில் படுத்தவுடன் மூக்கு முழுவதுமாக அடைத்து கொண்டு வாயின் மூலமாகவே சுவாசித்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாவார்கள். இதனால் நுகரும் திறனும் குறையும். நுங்கு சதை போன்ற வளர்ச்சியினால் 2 மூக்குகளிலுமே எப்பொழுதுமே ஒரு ஈரப்பதத்துடனே வைத்திருக்கும். இவற்றினால் வாய் வழி சுவாசம் ஏற்படுவதனால் குரட்டை ஒலியும் ஏற்படும். இவர்கள் படுகின்ற துன்பம் இரவிலும் பகலிலும் மிகுந்த அல்லல் உருவதாகும். ஏர் கண்டிஷன் போன்ற குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் இவர்களுக்கு சிரமம் ஏற்படும். இதனை அகநோக்கி மூலம் பார்த்து அவைகளுக்கு சிடி ஸ்கேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய நுண்கதிர் சோதனை செய்து அறுவை சிகிச்சை செய்தால் நிரந்தர தீர்வு பெறலாம். இவற்றை அசட்டை செய்து கொண்டே இருந்தால் மூக்கில் உள்ள அலர்ஜி தொண்டை வழியாக மூச்சுக்குழலுக்கும் நுரையீரலுக்கும் பரவி பிற்காலத்தில் அவர்கள் ஆஸ்துமா என்கின்ற ஒரு மூச்சு சுவாச பாதையினுடைய அடைப்பு அவர்களுக்கு வந்துவிடும்.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகளுக்கான விளக்கம் அளித்தார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: காசி தேசத்தில் ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவுன அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இற தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறிய. உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூட

0: வெட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன், சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம்தான், எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம்தான், எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம்தான், இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது, இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோடய நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் ஒன்று மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன், உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளுத்தாரேன் அப்படின்னாரான் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோடு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான். அப்படியே தந்தேன்னார் இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்துதான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: நேரம் காலை 7:35.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி கழிவு மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேர்களே. மனித நாகரிக வளர்ச்சியோடு இணைந்து வேகமாக அதிகரித்து வரும் மிகப்பெரிய சவால்களை ஒன்று தான் கழிவு மேலாண்மை, அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நாம் வெளியில் எரியக்கூடிய குப்பை நாளை சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்து வருகிறது. இன்றைக்கு கூட உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை, அது குறித்து தான் நம்ம பல தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமக்கு தெளிவான விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். அவர் தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: கழிவு மேலாண்மை ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு தொடக்கத்திலே சொன்னோம், இது சவாலாக மாறுறதுக்கு என்ன காரணம்?
4: கழிவுன்னு சொல்கிற கருதுகோளில் நான் சின்ன இடத்துல மாறுபடுறேன் நான். ஏன்னா கழிவு என்பது ஒரு பயனற்ற பொருள் அல்ல, அது தவறான இடத்தில் இருக்கும் பலம். இப்போ வந்து ஜேசி குமரப்பான்னு ஒரு பொருளாதார மேதை வந்து காந்தியோட சேர்ந்து பயணித்தவர் வந்து முத முதல்ல பசுமை புரட்சி நடந்தப்போ ஒரு டிராக்டரை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி, மாடு சாணி போடும் டிராக்டர் சாணி போடுமா? ஏன்னா இங்கே கழிவுன்னு ஒன்று கிடையாது, நம்மளை சுற்றி நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது, உங்களுக்கு கழிவுன்றது அதுக்கு உணவு, அதுக்கு கழிவுன்றது இன்னொன்றுக்கு உணவு. அப்போ இங்கே வந்து என்னென்னா பயாலஜிக்கலாக கழிவுன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே தான் பயன்படுத்த முடியாது. எல்லாத்தையும் கழிவுன்னு சொல்லி

0: முடியாது. கழிவு என்பது பயனற்ற பொருள் அல்ல, அது தவறான இடத்தில் இருக்கும் பலம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: கழிவு என்பது பயனற்ற பொருள் அல்ல அப்படின்னு இருக்கீங்க, அப்ப கழிவு அப்படின்னா என்ன?
0: இது இன்னும் ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும்னா, கழிவுன்ற இது எப்ப ஆரம்பிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தொழில் புரட்சி காலகட்டத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. தொழில் புரட்சி காலகட்டத்தை வந்து என்ன செய்யுங்க, நாலா அஞ்சா பிரிக்கிறாங்க. அது வந்து என்னன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரா. அடுத்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் ஏரான்றது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1760களில் ஆரம்பிக்குது. இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரா. ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரால தான் என்ன ஆரம்பிக்கிறோம்னா, நிறைய பின்னி மில்ஸு, நிறைய துணி செய்கிற நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரா வந்து 1870லேருந்து 1914 ஆரம்பிக்குது. அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட் நிறைய டெவலப் ஆகுது. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து கம்ப்யூட்டரு, டேப் ரிகார்டரு இந்த மாதிரி நிறைய டிஜிட்டலான பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அடுத்து இப்போ ஃபோர்த் இயரால் நம்ம இருக்கோம். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, ஒரு மாதம் ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம். முதல்ல வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வணிகம்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேருக்கு தேவையான பொருளை அந்த ஊர் மக்களே சேர்ந்து ஒரு வணிகமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் ஏரால வரப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த ஊரில் எந்த வேலையும் இல்லை, பிழைப்பு தேடி நான் பக்கத்தில் இருக்க தொழிற்சாலைக்கு போகிறேன். அந்த தொழிற்சாலையோட அடிப்படை விதி என்ன, 1000 பேருக்கு ஒரே இடத்துல தேவையான பொருள்களை வந்து தயாரிக்கும். அப்போ வந்து அங்கே வந்து என்ன நடக்குது, ரேப்பிட் அர்பனைசேஷன் நடக்குது. அப்போ ஒரு பொருள் அதிகமாக தயாரிக்கிறப்ப வந்து என்ன செய்யறப்போ அதோட வேஸ்டேஜ்னா இருக்குல்ல, அதோட வேஸ்டேஜ்னா நிறைய விழுகுது. அங்கே தான் கழிவுன்ற கான்செப்டே வந்து நமக்கு பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த வேஸ்டேஜ் அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த வேஸ்டேஜை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கழிவுன்றது வந்து நிறைய மாறிக்கிட்டே வருது. இப்போ கழிவுன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், பிளாஸ்டிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், எலக்ட்ரானிக் வேஸ்ட்னு சொல்கிறோம், பயோமெடிக்கல் வேஸ்ட்னு சொல்கிறோம், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு தொழிற்சாலை தனக்கு வந்து சர்ப்ளஸாக ஒரு பொருளை தயாரிக்க போகிறப்ப தயாரித்த பொருளிலிருந்து அதிலிருந்து ஒரு 50% பொருள் வந்து ஒரு வேஸ்ட்டாக நம்ம ஒழுகத்தான் செய்யும். அந்த வேஸ்ட்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதுதான் வந்து கழிவு மேலாண்மையில் ரொம்ப முக்கியமானது.
1: இப்போ நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தானே மாறி இருக்குது.
0: இப்போ கழிவு மேலாண்மைன்றது எப்படி பிரச்சனையாக மாறிடுச்சுன்னா, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன கழிவுன்றது ஒரு ப்ராடர் டேர்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதோட கழிவு வந்து என்ன இருக்கும்னா பார்த்தீங்கன்னா சாயங்களாக இருக்கும். ஒரு எலக்ட்ரானிக் ஒரு பொருள் செய்கிற இண்டஸ்ட்ரி, அதோட கழிவு வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கழிவில் அதை முன்ன சொன்னதுக்கும் பின்னாடி சொன்னதுக்கும் அடிப்படையில் ரெண்டு மாறுது. ரெண்டாவது சொன்ன எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் என்ன தெரியுதுன்னா, நிறைய ஹெவி மெட்டல்ஸ். ஹெவி மெட்டல்னால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ். அது வந்து என்னென்னா நிலத்திலையோ நீர்லேயோ கலக்குது. ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வர்றது என்னதுன்னா சாயப்பொருள்கள்லாம் பூரா நீர்நிலையில் கிடக்குது. அப்போ இங்கே கழிவுன்றது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு தனிப்பட்ட மேனேஜ்மெண்ட்டுன்றது அடிப்படையாக தேவைப்படுது. இப்போ கழிவு மேலாண்மைக்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, ரொம்ப காமெடியாக சொல்லணும்னா ஒரே மருந்து எல்லாத்தையும் சரிப்படுத்திடணும், அப்படி ஒரு மருந்துக்கு நம்ம போக முடியாது. அப்போ கழிவு வந்து நம்ம லோக்கலாக ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் என்ன விதமான கழிவு கிடைக்குது, அந்த கழிவுனால வந்து என்ன இம்பேக்ட் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுது, அந்த ஏற்படுத்தப்படுறதுல வந்து அதை எப்படி சரி பண்ணலாம், இதைத்தான் நம்ம வந்து கழிவு மேலாண்மையில் முக்கியமான பொருந்துக்கிறது மட்டுமே தவிர எல்லாத்துக்கும் ஒரே விதமான தீர்வுன்றது கழிவு மேலாண்மையில் சாத்தியம் இல்லை.
1: கழிவுகள் மனிதனுடைய ஆரோக்கியத்தை எப்படிலாம் பாதிக்குது?
0: குப்பையாக ஒரு கழிவு போடுறாங்க, அதில் நிறையா பிளாஸ்டிக் வேஸ்ட் தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த குப்பையை கலராக ஒரு நாய் வரும், இல்லாட்டி அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து நிறைய பிளாஸ்டிக்கு மற்ற டஸ்ட் வேஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொசுக்கள் வரும். லெப்டோஸ்பைரோசிஸ்னு ஒரு விதமான ஒரு காய்ச்சல் வகை ஒன்று இருக்குது. அது என்னென்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இந்த சாக்கடை நீர்னா கலந்துச்சுன்னா அது காலில் போகிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ கழிவுன்றது வந்து எப்போ மனிதனுக்கு வந்து இந்த கழிவு இதுதான் நோயை கிரியேட் பண்ண மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு மல்டிபிள் வே ஆஃப் இம்பாக்ட்ஸை வந்து கொடுக்கும். சில பேருக்கு காய்ச்சல் வரலாம், சில பேருக்கு மலேரியா வரலாம், சில பேருக்கு டெங்கு வரலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரம் வந்து கெட்டு போகிறப்ப வந்து நீங்கள் வந்து பொது கழிவுறைகளில் ஒரு ஆள் பயன்படுத்தினாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஏன் வந்திருக்குன்னா அங்கே சுத்தமான தண்ணி கிடைக்கல. இந்த சுத்தமான தண்ணி கிடைக்கலங்கிறது அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கழிவு மேலாண்மையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவு மேலாண்மை மூலமாக ஒரு பர்டிகுலர் டிசீஸ்னு கிடையாது, எப்படி வேணாலும் வரலாம். அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஏரியாவில் இருக்கோம், என்ன பொருள் இருக்கோம், அதை பொறுத்த என்ன இது வரும்னா மேஜராக நடக்கிறது என்னன்னா வெக்டார் பான் டிசீஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. வெக்டார் பான் டிசீஸ்னா கொசு. அது

0: ஆமாம், வர மலேரியா, டைஃபாய்டு, ஃபீவர். ஸோ வந்து அடிப்படையை என்ன புரிஞ்சுக்கணும்னா, கழிவை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னா ஹியூமனோட வெல்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் வந்து டெவலப் ஆகும். அதுதான் கழிவு மேலாண்மை சரியாக பண்ணாததுனால நடக்கிற பெரிய பிரச்சனை.
1: இப்போ பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வந்து கழிவு அப்படின்னும் போது அது ஆர்கானிக் வேஸ்டாக தானே இருக்கும்.
0: ஆமாம், ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன உரக்குழிகள் இருந்துச்சு. கிராமங்களில் பார்த்தா சொல்லுவாங்க, நிலத்தை உழுகிறதுக்கு முன்னாடி வந்து குப்பை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. குப்பை அடிக்கிறாங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்கானிக் வேஸ்ட்டை பூரா என்ன செய்வாங்க, ஒரு குழியை தோண்டி அதில் கொட்டி வச்சுருப்பாங்க. கொட்டி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. கிராமத்தில் வந்து நெல்லுன்றது ஒரு போகம்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் கழித்து போகிறப்ப வந்து என்னென்னா அதே மண்ணை திருப்பி எடுத்து சளிச்சு அந்த நிலத்துக்கு போடுவாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டுன்றது கம்போஸ்டாக மாறிடுது, அது உரமாக மாறிடுது. ஆனால் இந்த உரத்தை நீ போடாமல் நீங்கள் வீட்டில் பூரா வந்து என்ன ஒரு டஸ்ட்பினை கொட்டாமல் இங்கே வச்சுருக்கீங்க. டஸ்ட்பினை கொட்டாமல் வச்சிருக்கப்பா அந்த இடத்துல பூச்சிகள் வரும், அந்த இடத்துல வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொசு வரும். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு நோயை கிரியேட் பண்ணும். அப்போ வந்து என்னென்னா கழிவு வீட்டில் இருந்தால் அது ஒரு விதமாக இருக்குது, இதே இது உரக்குழிக்கு போனால் வேறு விதமாக இருக்குது. இதுதான் கழிவு மேலாண்மையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான இடம்னு நினைக்கிறேன் நான். ஸோ வந்து என்னென்னா கழிவு மேலாண்மை நான் ஒரு இடத்துல போய் டம்ப் பண்ணுறது அப்படி கிடையாது. கழிவு மேலாண்மைக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது.
1: இ வேஸ்ட் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறேன், இல்லை ஒரு கால்குலேட்டர் வாங்குகிறேன், இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்குகிறேன், இது ஒரு குறிப்பிட்ட காலம் நம்ம பயன்பாட்டில் இருக்குது, அப்புறம் அதை வந்து வேஸ்ட் ஆகி நம்ம தூக்கி போடுறோம், அது எப்படி என்ன ஆகுதுன்னே யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இந்த அவேர்னஸ் ஏன் மக்கள்கிட்ட இல்லை?
0: நம்ம வீட்டிலேயே நிறைய எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு காய்கறி கழுவு கெட்டு போச்சுன்னா ஒரு வாடை வரும், ஒரு ஸ்மெல் வரும்னு தெரியும். ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் வேஸ்டில் தூக்கி போட்டால் அது அப்படியே கிடக்கும், அதுலேருந்து என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. மேக்ஸிமம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்னா லெட்டுன்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, அதை தமிழில் காரியம்னு சொல்கிறாங்க, அப்புறம் கேட்மியம், அப்புறம் பாஸ்பரஸ், இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஹெவி மெட்டல்ஸ்னால் என்ன தெரியுமா, கண்ணுக்கு தெரியாமல் நம்ம நீர்நிலைகளில் ஈஸியாக போய் கலந்துருது. கலந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா கிட்னி ரிலேட்டட் டிசார்டர், அவங்களுக்கு வந்து கிட்னி மால் ஃபங்க்ஷன் நடக்குது, சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் நடக்குது. இப்போ உலக நாடுகளில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மிக முக்கியமான பிரச்சனை எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டை ஈஸியாக கையாளுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெனூராக உள்ளத்துக்கு போட்டு நம்ம இது பண்ணிடலாம், ஆனால் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை அப்படி கையாள முடியலை. அப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி இப்போ கையாளுறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதை தான் அதை ரீசைக்கிள் பண்ணணுன்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் வந்து பண்ணுறப்ப ஹெவி மெட்டல்ஸை ரொம்ப குறைக்கணுன்றாங்க. உலகத்தோட முக்கியமான ரிசர்ச்னா இப்போ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். ஏன்னா நீ போகிற இந்த கேட்ஜெட் யுகத்தில் எலக்ட்ரானிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க போகிறோம் நம்ம. ஒரு பொருள் அதிகமாக சார்ந்திருக்கப்ப அது கண்டிப்பாக கழிவாக மாறும். அப்போ அந்த கழிவுனால நமக்கு நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறையா வருன்றப்ப வந்து இப்போ வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து எலக்ட்ரானிக் ஹசார்ட்ஸை வந்து எப்படி சரி பண்ணுறது அதை வச்சு தான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: நிறைய ஆராய்ச்சி இருக்குங்கிறீங்க. அப்போ இந்த கழிவு மேலாண்மையில் புதிய அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னா என்ன இருக்குது?
0: இப்போ கழிவு மேலாண்மையில் வந்து ரொம்ப ஏஜ் ஓல்டு மெத்தடு, ரொம்ப பழைய மெத்தட் பார்த்தா கம்போஸ்டிங். கம்போஸ்டிங்கிறது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கழிவை வந்து ஒரு குழியை தோண்டுறோம், குழியை தோண்டி என்ன செய்யணும் அதில் வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டை போடுறோம். போட்டவொடனே ரொம்ப நாள் கழித்து அதுக்குள்ளே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகி என்ன செய்யணும் அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை டீக்ரேட் பண்ணுது, உடைக்கிது, சின்ன சின்ன இதாக உடச்சி என்ன செய்யுது அதை ஒரு உரமாக மாற்றிடுது. அதைத்தான் வந்து நம்ம இயற்கை உரம் சொல்கிறோம். இது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு வந்து பயோ ரெமெடியேஷன் ஒன்று சொல்கிறாங்க. பயோ ரெமெடியேஷன் என்ன சொன்னால் இப்போ நான் ஏற்கனவே எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு சொன்னேன்ல, எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து நிறைய மெட்டல் வேஸ்ட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சில நுண்ணுயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸை எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டீக்ரேட் பண்ணுறதுக்கான திறன் இருக்குது. அது வந்து என்னென்னா அதோட தன்னுடைய வாழ்தலுக்கு அதை உணவாக பயன்படுத்திக்கிறது. உணவாக பயன்படுத்தி என்ன செய்யுதுன்னா பயோ ரெமெடியேட் பண்ணுது. பயோ ரெமெடியேட் பண்ணால் 10 கிராம் சாயில்ல ஒரு 2 கிராம் வந்து மெர்க்குரி இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா மெர்க்குரியை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்குது, இல்லாட்டி மெர்க்குரியை அக்குமலேட் பண்ணுற மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்குது. அது இயல்பாக வந்து என்ன செய்யணும்னா அந்த இடத்துல இருந்து அந்த மெர்க்குரியை தான் எடுத்துக்கிறது, அந்த பர்டிகுலர் சாயில வந்து சரி பண்ணிடுது. இதைத்தான் பயோ ரெமெடியேஷன் சொல்லணும். இது ரொம்ப ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தால் கூட இது ஒரு அளவு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் இதில் போதுமான ஆய்வுகள் இன்னும் பத்தலை. இப்போ உலகமே அதில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பயோ ரெமெடியேஷன் மூலமாக வந்து என்ன செய்ய முடியும்னா ஒரு பொலியூட்டட் சாயில வந்து நம்மளால திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியும். இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ கேஸ் ப்ரொடக்ஷன்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஸோ வந்து இன்னும் கழிவுகள் இருக்குது, கழிவுகளை வந்து மக்கிறப்ப வந்து அந்த வந்து நச்சு வாயுக்கள் வருது, அந்த நச்சு வாயுக்களை வந்து தனியாக பிரித்து எடுத்து நம்ம வந்து அதையும் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட்ன்றது இப்போ ரொம்ப பாப்புலராக எல்லா இடத்தையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜீரோ பொருளாதாரம் சொல்கிறாங்க, ஜீரோ விவசாயம் சொல்கிறாங்க. அது என்னென்னா ஒரு சைக்கிள் இருக்குது. நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், அதை பயன்படுத்துகிறேன், திருப்பி தூக்கி போடுறேன். இப்போ வந்து என்னன்னா அந்த திருப்பி

0: இப்போ தூக்கி போகிற பொருள்லாம் வந்து என்னென்னா அதை வச்சு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதே பொருளை திருப்பி நான் மறுபடியும் நான் ஏற்கனவே என்ன பொருளாக தயாரிச்சேன்னா அதே பொருளை திருப்பி தயாரிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஒரு நீடித்த வேளாண்மை ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா நான் எதையும் வேஸ்ட் ஆக்கலை, வேஸ்ட் ஆக்கின ஒரு பொருளை வேற ஃபார்மில் திருப்பி அதே சைக்கிளை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றத தான் வந்து இப்போ இருக்க கண்ட்ரினா வந்து புதுசாக அதுக்கு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, அது பேர் பயோ எக்கானாமின்னு சொல்கிறாங்க. பயோ எக்கானாமியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணணும், டேக் யூஸ் டிஸ்போஸ் ரீசைக்கிள். இப்போ இந்த ரீசைக்கிள்ன்ற ஃபார்மட்டுக்குள்ள எப்படி எப்படினா பண்ணலாம் என்னென்ன மாதிரினா பண்ணலான்றது தான் இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் அதை பற்றி நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் வந்து உலகம் போகிறது எப்படி பண்ணால் இந்த டிஸ்போஸ்ன்ற ஒன்று இதாக இல்லாமல் ரீயூஸ் பண்ணுறது ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அடிப்படையான தொழில்நுட்பம் மாறுறப்ப வந்து நம்ம இந்த கழிவு மேலாண்மை இன்னும் சிறப்பாக பண்ண முடியும்.
1: எல்லாமே ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகரிக்காதா?
0: கண்டிப்பாக அதிகரிக்கும் சார். நம்ம வந்து என்னென்னா இங்கே செலவுன்றதை பார்த்தோம்னா வந்து அதை விட வந்து முக்கியமானது வந்து நம்ம சுற்றுச்சூழலை கெடுக்கிறது ரொம்ப அது அதை விட பெரிய செலவாகிரும்,
1: ஆபத்தானது
0: ஆபத்தானதை மாதிரி. ஏன்னா வந்து ஆசிஷ் கோத்தாரின்ற ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிற அதிகப்படியான பொருள் அடுத்த தலைமுறையோட வாழ்வை திருடுறதுன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நம்ம யோசித்தோம், அதை நம்ம டம்ப் பண்ணுறோம்னா அது நிலத்தடி நீரை மாசுபடுத்தும். அதை பற்றி என்னவனே தெரியாமல் அடுத்த வர தலைமுறை அதில் இருக்க தண்ணியை கெட்டு போகுது, அவனுக்கு தண்ணியே இல்லாமல் போயிடுது. ஆனால் ஒரு விதத்தில் வந்து ரீசைக்கிள்ன்றதை இன்னும் ரொம்ப அஃபோர்டபுளாக மாற்றுறதுக்கான ஆராய்ச்சிகள் உலகமெங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அதில் வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற முடிய ரீசைக்கிள் ப்ராசஸை நம்ம கண்டடைஞ்சிடுவோன்னு நினைக்கிறேன் நான். அது மூலமாக வந்து நம்ம செலவுகளை குறைச்சிக்க முடியும். ஏன்னா வந்து இயற்கையில் ஒரு பொருள் உருவாக ரொம்ப நாளாகும், ஆனால் வந்து இந்த ரீசைக்கிள் ப்ராசஸை நம்ம வந்து செலவை பார்க்காம பயன்படுத்துகிற மூலமாக வந்து நம்ம இயற்கைக்கு வந்து ஒரு பங்களிப்பு செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் வந்து ரீசைக்கிள் கண்டிப்பாக பண்ணணும்.
1: இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பல தகவல்களை எடுத்து சொன்ன மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி.
2: இதுவரை உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக கழிவு மேலாண்மை நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் கண்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

0: மீண்டும் மதுரை தென்றல் காலை 8:02 தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து

47 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சிநேகிதியே திரைப்படத்திலிருந்து

ஹரிஹரன் குரலில் ஒலித்த இந்த பாடல் இந்திரா திரைப்படத்திலிருந்து கேட்டோம் நேர்களே. நேரம் 8:12. தளபதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடல்.

0: மிட்டாலி குழுவினர் பாடிய இந்த பாடலுடன் இந்த நிறைவு பெற்றது மதுரத்தன்றில். மீண்டும் 8:30 கேட்கலாம் நேர்களே. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் மிருதங்கம். தொடர்ந்து 10:02 நேர்விருப்ப நிகழ்ச்சியாக எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 25310027, 25310028 என்ற எண்ணில். தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. US Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Keralam and Mahe today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event virtually in the evening. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And now the news in detail. Prime Minister Narendra Modi will hold talks with the acting president of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Ms. Rodriguez arrived yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising the ministers of foreign affairs, economy and finance, science and technology, communication and information, and transportation. Ms. Rodriguez had visited India in her earlier capacity as foreign minister in 2015 and as vice president in 2019, 2023, 2024 and 2025. More from our correspondent.
2: The discussions will involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. The Venezuelan delegation will also visit several sites connected with energy, pharmaceuticals and auto sectors to gain insights into India's technological and industrial capabilities and to explore opportunities for collaboration. India has been an important partner of Venezuela in the areas of energy and investment. Indian PSUs have made significant investment in Venezuela in the energy sector, and they are keen to explore opportunities for further enhancing their presence. According to the Ministry of External Affairs, India and Venezuela enjoy warm and friendly relations underpinned by cooperation in the energy sector, trade, and shared commitment to the Global South. It said that the visit

0: இயற்பியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:30.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: மதுரத்தென்றல் கேட்கலாம் நேர்களே. பாம்பே திரைப்படத்திலிருந்து

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420

0: 1-800-222-333.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரி கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் ஒன்பது தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வர்றேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லாயிருக்கும், அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்கு?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
2: உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து கேட்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து கேட்டிருக்கீங்க?
3: அது செய்தி கேட்க இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னே எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்க.
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால்
2: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டு தான் நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள்

0: பாடலாமா இல்ல புது பாடல்கள் இடைக்கால பாடல்கள் 80s
1: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டிருக்கோம்.
2: இல்ல சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது கேட்டிருக்காங்க.
2: அப்ப கேட்கும்போது நீங்க பாட்டு வைப்பீங்க?
1: அது லாங் சவாரி எங்கேயும் போனா பாட்டு கேட்டுக்கிட்டு போவோம்.
2: அந்த காலத்தில் அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமாக குட்டியாகவே வந்துருச்சு. நம்ம ஃபோன்லேயே கூட இப்போ நமக்கு ரேடியோலாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்போ பாட்டு கேட்குற அனுபவமும் எப்படி இருக்கு?
1: அது அப்போ வந்து இந்த வால்வுன்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவாக கேட்குது.
2: எங்கே போனாலும் அந்த ரேடியோ கையெடுத்துக்கிட்டு போயிடலாம்.
1: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வால்வு உள்ள ரேடியோவாக இருந்துச்சு. அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: நமக்கு நிறைய அதில் நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் குலத்தை தான் அதிகமாக கேட்டிருக்கேன்.
2: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
3: தர்மா, பெருமாள்புரம்.
2: நீங்கள் ரேடியோ கேட்பீங்களா?
3: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேற ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சிருக்கனால வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிளில் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்மஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
2: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
3: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
2: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
3: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
2: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
3: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராது இல்லை. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்ன, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இருந்து இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்.
2: இல்லை இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
3: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் இந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு இவங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன். இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு இருக்கு.
2: சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
3: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் கொலசேரிப்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணிமே எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க, நீங்கள் என்ன விரும்பி கேட்பீங்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைங்க

0: நம்ம இப்போ கதை சொல்லுவாங்க அதில், அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்கள்லாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம் நிறைய வந்துட்டு. அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கேன். காலையில் சாமி பாட்டு அப்போ வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர், அதனால் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் கேட்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கும் விரும்பி இருக்கணும்.
1: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது, இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
0: எப்போமாவது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து. ஆல்
1: இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
0: ஆகாஷ்வாணி சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணையாக இருந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
1: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா, அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதுல வானொலி நிகழ்ச்சி தான் நாங்கள் கேட்டுட்ருப்போம்.
1: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை சினிமா பாட்டுகள் அதுதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
1: தேங்க்யூ சார். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த ஊர்லேருந்து வர ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, ஸ்ரீய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
1: நீங்கள் எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசில் கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6வது படிக்கும்போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்ருக்கேன். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேறு சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். இல்லை, சேனல் அந்த உழவர் உலகமாக அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேறு எதுவும் கேட்க மாட்டோம். இந்த தான்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து வரீங்க?
4: சீனிவாசனில் குடியிருக்கேன், திருநெல்வேலி.
1: எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன்?
4: 61-62 இருக்கும்.
1: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம ரேடியோ தான் கேட்டிருந்துருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதில் தான் கேட்டிருந்துருப்போம். அந்த காலத்துலலாம் செய்திகள்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருப்போம்.
4: ஆமாம், எல்லா நியூஸும் அதில் தான், நியூஸ் அதில் தான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. எல்லாம் நியூஸ் பேப்பர் அதான் அப்போ அதில் போடுறப்போ கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி. டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலிலாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம் கேட்டிருக்கோங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசில் வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லேயே ரேடியோ வந்து எதில் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசாக அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சுருப்பாங்களே வீட்டில், அந்த மாதிரி
1: மரக்கட்டை இது மாதிரி இருக்குமா? வானொலி ரேடியோ.

0: அதனால தான் கேட்போங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல்கள் மெனக்கெட்ட 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக வைப்பாங்க, கேட்போம்.
1: மற்றவங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
0: நாங்கள் வந்து அந்த டைம் டிவிலாம் கிடையாது கிராமத்தில், ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில் இருக்கோம், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்கள் போய் அங்கே இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடாங்க, அது கேட்போம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ சொன்னோடனே டக்குன்னு உங்கள் ஞாபகத்துக்கு வருது?
0: யாவது வர்றதுன்னா செய்தியில் தான் மெயினும், செய்தி. அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பாடல் போடுவாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அது கண்டிப்பாக கேட்போம். சாயங்காலம் 5 மணிக்கு மேலே அதான் வைப்போம்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இதுவரை இடம்பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ ரமா ரமணி மனோகரா, மோகனம் ராகம் ஆதிதாளம், பல்லவி கோபாலையர் கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கிருபயா பாலய என்று தொடங்கும் சுவாதி திருநாள் கீர்த்தனை, சாருகேசி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கொல்கத்தாக்கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: பத்து மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரிடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:03. எனக்கு பிடித்த பாடல் நேர்விருப்ப நிகழ்ச்சியாக எனக்கு பிடித்த பாடல். நேர்லே இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான விருப்ப பாடல், உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்கணுமா, கால் பண்ணுங்க. 25 31 02 7 25 31 02 8 என்ற தொலைபேசி எண்ணில் வரலாம். 0452 என மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

நேரம் 10:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நேர்விருப்ப நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது, ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து. இளங்கோவனையா தான் கேட்டிருக்காங்க இந்த பாடல், அவருக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ பாடல் வருகிறது. இது எனக்கு பிடித்த பாடல்.

0: யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253-1366.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
0: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

எனக்கு பாடல், எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 10:16. ராணி என்றவங்க தேனியிலிருந்து பேசினாங்க. அவங்களுக்காக ஏதோ பாடல் வருகிறது, படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது எனக்கு பிடித்த பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேரம் 10:27. எனக்கு பிடித்த பாடல் நேர் விருப்ப நிகழ்ச்சியாக பலம் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து ஸ்வர்ணலதா அவங்களுக்காக தேனியிலிருந்து பேசினாங்க. என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் SB பாலசுப்ரமணியம் பாடி அருமையான பாடல். அவருக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: நேர்விருப்ப நிகழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல். நேர்களை, உங்களுக்கு பிடித்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் கேட்கணும்னா 25 31 0 2 7 25 31 0 2 8 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு 04 52 என மதுரையின் முன்னிணைப்போடு வரலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். 100வது நாள் திரைப்படத்திலிருந்து.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்

நேரம் 10:38. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து பாடல் கேட்டிருக்காங்க. நாகலட்சுமி அவர்கள் தேனியிலிருந்து. அவங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் பாடும் பாட்டு, அந்த பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ வருகிறது காற்றலைகளில்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடல் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது எனக்கு பிடித்த பாடல். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில்.

0: நாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
5: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
8: 103.3 மதுரை எஃப்எம்.

விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: வி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் மதுரை வானொலியின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச் செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 11:49. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பூங்காற்றாய் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களே, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்மமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் ஜே வெங்கடராமன் அவர்களின் பாடல் கேட்கலாம். பன்னிரண்டு 12:40 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 மெல்லி செய்தி சென்னையஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி. இதில் நம் விருந்தினர் பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குபவர் பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். தொடர்ந்து மனம் மலரட்டும் பதின் பருவ குழந்தைகளின் மனநிலை பற்றிய உரை வழங்குபவர் மனநல ஆலோசகர் SMC ரோகிணி அவர்கள். தொடர்ந்து அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குபவர் ஃப்ளோரன்ஸ் துரை அவர்கள். அதனைத் தொடர்ந்து நலம் நம் கைகளில் மருத்துவ குறிப்புகள் வழங்குபவர் திலகவதி அவர்கள். நிறைவாக நாளும் அறிவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் சொன்னலதா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு அறிவிப்பு, 5:27 மாலை ஒளிபரப்பில் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 5:30 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 நாயகன் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் 2:00 கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்து செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர். இதில் அலையும் ஆசை ஆசைகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு கே.ஆர். ஜெகணேஷ், எம். ரமேஷ். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவுபெறும். நேர்களே,
0: ஆகாஷ்வாணி.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான

தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார் போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: ஜிஎஸ்டி ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த ஜிஎஸ்டி. இப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 2025 கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது, அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோகஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்போ நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரியால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது 2.0 நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.

0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் எல்என்டி நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு எஸ் என் சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு வி டி சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:15. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில். தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியில் வீசக்கூடும். எனவே மீனவர்

இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு இது. மெல்லிசையாய் சில பாடல்கள் ரசிப்போம். இனி பூவை ஆர் செங்குட்டுவன் இயற்றிய பாடல், செல்லப்பா சுவாமிதாஸ் இசையில், டி எல் தியாகராஜன் குரலில்.

உறவு ஒளிய தருகிறார், நிலவு மங்கை நீலவானில் நடந்து மெல்ல வருகிறார்.

0: உறவு ஒளிய தருகிறா.
1: பூவை செங்குட்டுவன் வரிகளில் மற்றும் ஒரு பாடல் கே பத்மநாபன் இசையில், பாடியிருப்பவர் ஆர். கிருஷ்ணராஜ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
2: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
1: பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கூட.
3: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI

0: சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
1: பை கேர்ள்ஸ், எங்க போற? கேக்லியா? நோ ஷேரிங்.
0: RBI சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தம்பி, ஒரு மாதிரியா இருக்கீங்க.
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
3: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
7: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
8: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
6: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
7: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் இடம்பெறும் பகுதிகள்: நம் விருந்தினர் பகுதியில் பெண்கள் அன்றும் இன்றும். உரை வழங்குகிறார் தூத்துக்குடி ஏபிசி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும் பகுதியில் பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள். அறுசுவை அரங்கம் நிகழ்ச்சியில் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் தூத்துக்குடி ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள். நலம் நம் கையில் பகுதியில் மருத்துவ குறிப்புகள் வழங்குகிறார் திலகவதி அவர்கள். நாளும் அறிவோம் பகுதியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு பற்றி எடுத்துரைக்கிறார் வழக்குரைஞர் சொர்ணலதா அவர்கள். முதலில் நம் விருந்தினர் பகுதியில் பெண்கள் அன்றும் இன்றும். உரை வழங்குகிறார் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள்.
1: பெண்ணின் பெருந்தக்க யாவுள என்கிறார் வள்ளுவர். பெண்ணை விட பெருமை உடையவை ஒன்றும் இல்லை என்பது வள்ளுவர் வாக்கு. பெண்ணின் பெருமையை உயர்த்தும் நாடே இந்த மண்ணுலகில் உயர்ந்துள்ளது. வீடும் நாடும் முன்னேற வேண்டுமெனில் பெண்களுக்கு கல்வி, பாதுகாப்பு, சுதந்திரம், சம உரிமை ஆகிய அனைத்தும் உறுதி செய்யப்பட வேண்டும். பெண்கள் நாட்டின் கண்கள் போன்றவர்கள். அந்த கண்களை இமைபோல் பாதுகாத்து மதித்து சம உரிமை கொடுத்து அவர்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும். எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அங்கு தேவதைகள் குடியேறும். வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்த பெண் சமுதாயமானது தற்போது சுதந்திரமாக வானில் வண்ணப் பறவைகளாக பறந்து கொண்டிருப்பதற்கு வித்திட்ட பல போராட்டங்களின் வெற்றி தினமே மகளிர் தினம். உலகில் மனிதனை படைக்கும் சக்தி சொரூபமாகவும் கண்ணில் பட்ட தெய்வமாகவும் வாழும் கடவுளாகவும் நம்முன் பெண்கள் இருக்கின்றார்கள். ஔவையார் முதல் கல்பனா சாவ்லா வரை இந்தியாவில் பெண்கள் அரியதொரு சாதனைகள் படைத்து மாதர்குல மாணிக்கங்களாய் திகழ்கின்றனர். ஆயிரம் கவிஞர்கள் பெண்ணியம் பேசினாலும் பல்வேறு தடைகளை தாண்டியே பெண்கள் சமநிலை பெற வேண்டியிருக்கிறது. உடல் ரீதியான மற்றும் பாலியல் ரீதியான வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்றனர். பெண்கள் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழியாக தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து அறிந்து தெரிந்து கொள்வதும் அவசியம். ஒரு ஆணிற்கு கிடைக்கும் கல்வி அவன் ஒருவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண் பெறும் கல்வி அவருக்கு மட்டுமன்றி அவளை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவளின் சந்ததியினரையும் குடும்பத்தையும் போய் சேர்கிறது. ஜான்சிராணி, அகல்யாபாய், இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சுசேதா கிருபலானி, முதல் பெண் மாநில தலைமை செயலாளர் லக்ஷ்மி பிரானேஷ், முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி அன்னா ராஜம் ஜார்ஜ், இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதல் பெண் விமானி கேப்டன் துர்கா பானர்ஜி, ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் பெற்ற முதல் பெண் கமல்ஜித் ஜந்து, முதல் பெண் மேயர் தாரா செரியான், முதல் பெண் துணைவேந்தர் ஹன்சா மேத்தா, முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி, முதன் முதலில் விண்வெளி பயணம் மேற்கொண்ட பெண்மணி கல்பனா சாவ்லா, முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரோகா யாதவ் என சாதனை பெண்கள் மிளர்கின்றனர். இன்றைய நவீன உலகில் பெண்கள் சாதனை படைக்காத துறைகள் இல்லை எனலாம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்னும் மகாகவியின் வரிகளுக்கு ஏற்ப பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர். பெண்களுக்குரிய சுதந்திரத்தை வழங்காதவரை ஒரு நாடு செழுமை அடையாது என்பார் ஜவஹர்லால் நேரு. இந்திய தேர்தலில் போட்டியிட்ட முதல் இந்திய பெண் கமலாதேவி, ஆண்களைப் போல் பெண்களுக்கும் அரசியலில் பங்கு உண்டு என்பதை நிலைநிறுத்தியவர். அரசியல், வீரம், கருணையில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் பெண்கள். 16 வயதிலேயே கிரிக்கெட் வீராங்கனையாக உருவெடுத்தவர் ஷபீபா வர்மா, சானியா மிர்சா, சாய்னா நோவால், பி ஜி சிந்து போன்ற பெண்கள் டென்னிஸில் வீராங்கனையாக திகழ்கிறார்கள். 20 நூற்றாண்டின் இணையற்ற பெண்மணிகள் பல

மன அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைக்காது. நமக்குள்ளேயேதான் நாம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மன அமைதியுடன் வாழ்கின்றவர்களுக்கு பிரச்சனைகளே இல்லை என்று அர்த்தமில்லை. பிரச்சனைகள் மன அமைதியை கெடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

0: சோதனைகளை கடந்து சாதனைகள் புரிந்துள்ளனர். எம் எஸ் சுப்புலட்சுமி இசைத்துறையில் உலகப்புகழ் பெற்றவர். ஐநா மன்றத்தில் இசைக்கச்சேரி நடத்திய முதல் இந்திய பெண்மணி. பிரீத்தி பட்டேல் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட 44 வயதான இவர் இங்கிலாந்து அமைச்சரவையில் சர்வதேச வளர்ச்சித்துறையில் மந்திரியாக பொறுப்பேற்றுள்ளார். கியாரா நர்கின் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளி சிறுமி. 16 வயதே ஆன இவர் ஆரஞ்சு பழத்தோலினை உறிஞ்சி பொருளாக கொண்டு நிலத்தில் நீரை தக்க வைத்து வறட்சி காலத்திலும் விளைச்சலை பெறலாம் என கண்டறிந்தவர். இவர் சமர்ப்பித்த தண்ணீர் இல்லா பயிர்கள் இனி இல்லை என்ற ஆய்வுக்கு $50,000 பரிசாக பெற்றார். ஸ்டெஃபி கிராஃபி டென்னிஸ் வீராங்கனை. 22 கிராண்ட்ஸ்லாம், ஒரு ஒலிம்பிக் தங்கப்பதக்கம், கிராண்ட்ஃபி பட்டங்கள் என பல பெற்றவர். தற்போது போர்களால் பாதிக்கப்படும் நாடுகளில் உள்ள குழந்தைகளை ஆதரவு அளித்து காத்து வருகிறார். செரீனா வில்லியம்ஸ் அதிரடியாக ஆடும் டென்னிஸ் வீராங்கனை. 4 ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று ஸ்டெஃபி கிராஃபியின் சாதனையை முறியடித்தவர். பெண்ணாக பூமியிலே பிறந்து விட்டாலே பெரும் பிழையாக முடியுமடி தங்கமே தங்கம் என்று வருந்தி கொண்டிருக்கும் மகளிரிடையே பெண் என்று சொல்லுவோம், பெருமையுடன் சொல்லுவோம். எங்களுக்கு கழனியில் களையெடுக்கும் நுட்பமும் தெரியும், கணினியில் பணிபுரியும் நுட்பமும் தெரியும், சமைத்து துவைத்து வாழும் சாதாரண வாழ்க்கையும் தெரியும், சோதனையை கடந்து வாழும் சரித்திர வாழ்க்கையும் தெரியும். மொத்தத்தில் பாரதி கனவு கண்ட புரட்சி பெண்களாய் வலம் வருவோம் நாம்.
1: உரை வழங்கியவர் தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி பேராசிரியை புவனேஸ்வரி அவர்கள். மனம் மலரட்டும். பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் மனநல ஆலோசகர் எஸ் எம் சி ரோஹிணி அவர்கள்.
2: ஜென்ரலா டீனேஜ் வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு பலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லாம் இருந்து அவங்க சொல்கிறத ஏதாவது குறை சொல்லிட்டு இருந்தோம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா, என் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க இப்படி தான் நடந்துக்க போகிறாங்க, எதுக்கு அவங்கக்கிட்ட நான் சொல்லணும், இதை அவங்கக்கிட்ட மறைச்சிடுறான் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு தோணும். எனவே அவங்க அவங்கக்கிட்ட வந்து எதை சொன்னாலும் அதை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்க. எனவே அவங்களுக்கு டீனேஜ் வர பிரச்சனைகள், பள்ளியில் நடக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட தான் ஓடி வந்து சொல்லுவாங்க. எதுவும் அட்வைஸ் கூறாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க என்பதை ஒரு நண்பனை போல கவனிங்க. டீனேஜுக்குள் நுழையும் போது பல பிள்ளைகள் தனக்கான பிரைவசி வேணும்னு நினைப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தனிமையில் இருக்கிறதுக்கு சில அனுமதி கொடுங்க. இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணிகிட்ருக்க, என்ன தான் பாத்ரூம் போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி அடிக்கடி கேள்விகள் எழுப்பாதீங்க. அப்படி கேள்விகள் எழுப்பும்போது நான் என்னை என்னமோ நினைக்கிறாங்களோ, என்னை தப்பாக நினைக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணங்கள் அந்த குழந்தைகளுக்கு இயற்கையாகவே தோணும். பிள்ளைகளின் சமூக மனநல விஷயங்களில் கண்காணிக்க கண்டிப்பாக வேணும். அதுக்காக நம்ம எப்பயும் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தை ஒருபோதும் அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அவங்க நம்மளோட முடிவுகளை அவங்கக்கிட்ட எப்போவும் துணிக்கவே கூடாது. இந்த பதின்பருவ குழந்தைகள் யாரிடமும் ஒப்பிட்டு பேசுறது கண்டிப்பாக பிடிக்காது. ஏன்னா அவங்களே தன் உடல், தன் மனம், அப்புறம் அவங்க வெளி தோற்றம் இது எல்லாத்தையும் பல பேர்கிட்ட ஒப்பிட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம அவங்க மார்க்ஸோ இல்லை அவங்க செயலையோ யார்கிட்ட ஒப்பிட்டு பேசுகிறோன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஒப்பிட்டு பேசலாம். எதை பற்றி ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட முந்தைய நிகழ்வுகள். இப்போ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10th ஸ்டாண்டர்டில் நீ இப்படி இருந்த, நீ அப்போல்லாம் கோபமாக பேசவே மாட்டியே, இப்போ என்ன புதுசாக இவ்வளோ கோவப்படுற, இந்த கோவத்தை குறைச்சிக்கிட்டேன் நல்லா இருக்கும் தெரியுமா, அப்பெல்லாம் நீ பெரியவங்களை பார்த்தா ரொம்ப மதிப்பு கொடுப்பையே, என்ன ஆச்சு இப்போ கொஞ்ச நாளாக நீ மதிப்பே கொடுக்க மாட்ற, நீ ரெஸ்பெக்டை பழைய மாணிக்கு கொடுத்தேனா அது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஓ இந்த பழக்கம் அம்மா கிட்ட பிடிச்சிருக்கு, அம்மா என் மேலே பாசமாக இருக்காங்க, அப்பா இதை தானே சொல்கிறார், இதை நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணம் குழந்தைங்கிட்ட தோணும். உங்கள் பிள்ளைகள் அவங்களுக்கான முடிவுகளை அவங்களே எடுக்க அளவுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. அது சரி இது தவறு அப்படின்னு மதிப்பீடு செய்யாதீங்க. இதற்கு பதில் அவர்கள் முடிவில் தவறு எது அப்படின்னு பொறுமையாக சொல்லி கொடுங்க. ஒரு உறவு நல்லபடியாக இருக்க வேணும்னா நம்பிக்கை மிகவும் முக்கியம். குழந்தைங்க இதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இந்த பதின் பருவத்தில் நம்பிக்கை வைங்க அவங்க மேலே. இந்த பையன் அப்படி போயிட்டான், இந்த பொண்ணு இப்படி செஞ்சிருச்சு, உன் மேலே பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா பேசினா கூட என்னை சந்தேகப்படுறாங்களோ, இல்லை நியூஸில் இது பார்த்தேன், இதே மாதிரி உனக்கு ஏதாவது நடக்குதா இப்படின்னா என்கிட்ட சொல்ல, டிவியில் அதை பார்த்தேன் இப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த குழந்தைங்கள் நம்ம சந்தேகப்படுறோமோ அப்படின்ற எண்ணம் தோண ஆரம்பிக்கும். குழந்தைகளை ஓரளவு கண்டிப்பது சரி.

0: எங்கள் குழந்தை தவறான வழியில் சென்று விடுமோ என்று நினச்சி அதிகமாக கண்டித்து வளர்த்தோன்னா அவங்க மனசு தான் புண்படும். வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் சிலர் தங்கள் குழந்தைங்களை அதிக நேரம் செலவிடுறதே இல்லை. வீட்டில் இருக்கும்போது கூட ஏதாவது வேலையை பற்றியே பேசிட்டு வேலையை பற்றியே கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு காம நேரம் செலவிச்சிங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த காம நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்கிட்ட அம்மா அப்பா பாசமாக இருக்காங்கன்ற எண்ணம் தோன்ற அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிடணும். குழந்தைங்களிடம் பேசுவதற்கு காரணத்தை தேடாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் குழந்தைங்க. காரணத்தை நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சு அவங்களும் காரணத்தோட தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. பின்னாடி அவங்ககிட்ட எதிர்பார்ப்புகளை அதிகமாக வளர்த்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை தான் அவங்க பின்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம ஒரு முன்மாதிரியாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்க நம்மக்கிட்டேருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி பெரியோர்களை கையாள்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி அவங்களும் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சில பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை என்னோடய டீனேஜில் இப்படிலாம் நான் இல்லையே, நான் இப்படிலாம் இல்லையே, நான் இதெல்லாம் செய்யலையே, உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல கேள்விகளை தங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கு இருந்ததே ஒரு சேனல் டிவியில், இல்லை ரெண்டு மூணு சேனல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அப்படியா நினச்ச பாட்டெல்லாம் மொபைலில் பார்த்துடலாம். என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்க செய்யறக்கூடிய சுதந்திரமும் இருக்குது, அவங்க கைக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள சுற்றி இருக்க டிஸ்ட்ராக்ஷனில் இருந்து அவங்க எப்படி தப்பிக்க முடியும்? டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இதே சூழ்நிலை இருந்திருந்தா நம்ம ஒழுங்காக இருந்திருப்போமா? நம்ம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தியிருப்போமா? கண்டிப்பாக இருக்காது. நமக்கும் பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும். அதனால நம்ம அவங்களோட ஒப்பிட்டு பார்க்காம, ஐயோ பாவம் இவங்க எப்படி தான் இதை சமாளிக்கிறாங்களோன்னு அவங்க நிலைமையிலேருந்து யோசித்து பாருங்கள். அவங்கள கையாளுறது ரொம்ப எளிமையாயிரும். குறை சொல்லிக்கிட்டே இருப்பதனால எதையுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி தான். அதனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணுற மெத்தடை எல்லா குழந்தைக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பெற்றோராய நமக்கு தான் தெரியும் நம்ம குழந்தைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எது அவங்களுக்கு வெறுப்பு வர வைக்கும்னு. அதனால குழந்தைகளை கவனமாக கையாள வேணும். இதில் ஒரு ஈஸியான மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஏன்னா டால்ஃபின் பேரண்டிங். இந்த டால்ஃபின் பேரண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்டிங் ஸ்டைலில் குழந்தைங்களை கண்டிக்க நேரத்தில் கண்டிக்கணும், அவங்கள அன்பாக இருக்கிற நேரத்தில் அன்பாக இருக்கணும், நண்பனாக இருக்க வேண்டிய நேரம் நண்பனாக இருக்கணும், அவங்களை தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுத்து வளர்க்கணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மக்கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பெஸ்ட் பேரண்ட்டாகவும் இருப்போம். அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு நம்மளே உறுதுணையாக இருப்போம். ஹாப்பி பேரண்டிங்.
1: பதின்பருவ குழந்தைகளின் மனநிலையும் அதனை கையாளும் வழிமுறைகளும் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் மனநல ஆலோசகர் SMC ரோஹிணி அவர்கள்.

0: அறுசுவை அரங்கம் சமையல் குறிப்புகள் வழங்குகிறார் தூத்துக்குடி ஃப்ளாரன்ஸ் துரை அவர்கள்.
1: அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு நல்ல உணவாக நான் ஒரு சுரைக்காய் சாதம் சொல்லி கொடுக்குறேன். அதாவது இந்த திணை குதிரைவாளி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், அதாவது வரகரிசியை கூட எடுத்துக்கலாம். வரகரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அதை 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அது ரொம்ப ஈஸியாக வெந்துடும், சீக்கிரம் வெந்த ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சுரைக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அது 1 பாட் குக்கிங் தான். ஆனால் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டுட்டு நிறைய வேலை செஞ்சு சாப்பிட செய்யவும் முடியாது, கஷ்டம், குழந்தையும் பார்க்கணும். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் துருவிய சுரக்காய் 1 கப்பு, வெங்காயம் 1/2 கப்பு, தக்காளி 1/2 கப்பு, அப்புறம் பூண்டு. பாலூட்டும் தாய்மார்கள் நிறைய பூண்டு, இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதனால் பூண்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அப்புறம் பட்டை 1 துண்டு, கிராம்பு சிறிதளவு, அப்புறம் பெருஞ்சீரகம், இதெல்லாம் போட்டு எண்ணெயை விட்டு தாளித்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இந்த துருவிய சுரக்காய் 1 கப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு இந்த வேக வைத்த வரகரிசி அதை வந்து போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணாலும் போட்டுக்கலாம். அது கிளறினோம்னா ஒரு சுவையான சுரைக்காய் சாதம் கிடைக்கும். அந்த சுரைக்காய் சாதத்துக்கு ஃபைனலாக வந்து ஒரு தேங்காய் எண்ணெய், அதை சூடுபடுத்தாமல் சும்மாவே ஒரு தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றி விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு சுரைக்காய் சாதம் அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நிறைய பால் ஊறுறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு முருங்கைக்காய் வந்து ரொம்ப சத்தான உணவு. முருங்கைக்காயில் உள்ள சதை பகுதி, அதாவது 1 கிண்ணம் சதை பகுதி எப்படி எடுக்கணும்ட்டு நினச்சிங்கன்னா முருங்கைக்காயை வெட்டி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணி அளவாக வச்சுட்டிங்கன்னா அந்த சத்துக்கிழமை வெளியே போகாது. அந்த சதை பகுதி எடுத்து அதை 1 கிண்ணம் இதில் வந்து இப்போ நம்ம வந்து குதிரைவாளின்னு நினச்சிக்கிறாங்களேன், குதிரைவாளி எடுத்துக்கலாம். குதிரைவாளியை எடுத்து அதே மாதிரி ஊற வச்சு தனியாக வச்சிடணும். இந்த முருங்கைக்காய் சதை பகுதி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம், பச்சை மிளகாய், வேணால் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போடலாம். இதில் வித்தியாசமாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டு இந்த முருங்கைக்காய் சதை பகுதியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச குதிரைவாளியை கொஞ்சம் போட்டு நம்ம முருங்கைக்காய் சாதம், குதிரைவாளி சாதம் பண்ணலாம். இதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஒரு நல்ல உணவாகவும் இருக்கும்.

0: நலம் நம் கையில். மருத்துவ குறிப்புகள் வழங்குகிறார் திலகவதி அவர்கள்.
1: பாட்டி வைத்தியம் என்ற தலைப்பில் சில எளிய வைத்திய குறிப்புகளை கூறவே இங்கு வந்துள்ளேன். கை வைத்தியம், வீட்டு வைத்தியம், பாரம்பரிய வைத்தியம் என பல்வேறு பெயர்களில் பல்வேறு ஊடகங்களில் இன்று இந்த வைத்திய குறிப்புகள் உலா வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பழமையான வைத்திய முறைகளின் மகிமை என்னவெனில், இந்த மருத்துவத்தில் கூறப்படும் மருந்துகள் அனைத்துமே நம் வீட்டு சமையலறையிலும் பின்புற தோட்டத்திலுமே கிடைத்துவிடும். இந்த மருந்துகளினால் பக்க விளைவுகளும் அதிகம் இருக்காது. புரியாத கையெழுத்தில் டாக்டர் எழுதி தரும் மருந்து சீட்டை எடுத்துக்கொண்டு கடைகடையாக அலைந்து, அம்மாடியோ இத்தனூண்டு மருந்து அத்தனை விலையா என வயிற்றெழுச்சலுடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. எனது அம்மாவும் பாட்டியும் எனக்கு சொல்லித்தந்து நானும் பயன்படுத்தி பலன் பெற்ற எனது அனுபவங்களையே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். மழைக்காலம் பனிக்காலம் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றிய உடனேயே எங்கள் பாட்டி கொதிக்க வைக்கும் மிளகு கஷாயத்தின் நெடி வீடெங்கும் நிறைந்துவிடும். அந்த கஷாயத்திற்கு பயந்து நாங்கள் ஓடி ஒளிந்தாலும் எப்படியோ எங்களை கஷாயம் குடிக்க வைத்து விடுவார்கள். மழைக்கால ஜலதோஷம், ஜுரம் இவைகளிலிருந்து நாங்களும் தப்பித்து விடுவோம். 5 அல்லது 6 தேக்கரண்டி மிளகை 1 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க விட்டு பாதியாக வற்றவிடவும். தேவையெனில் வெல்லமும் சேர்த்து கொள்ளலாம். ஜலதோஷத்தின் அறிகுறிகள் இருந்தாலும் மிளகு கஷாயத்தில் 1 தேக்கரண்டி குடித்தாலும் போதும், ஜலதோஷம் பிடிக்காமல் தப்பித்து விடலாம். சிறு குழந்தைகளுக்கு இந்த மிளகு கஷாயம் வேண்டாம். அவர்களுக்கு 1-2 வெற்றிலையை வதக்கி சாறெடுத்து அதனுடன் சில சொட்டு தேன் விட்டு கொடுக்கலாம்.

0: குழந்தைகளுக்கு மார்புச்சளி அதிகம் இருந்தால் தேங்காய் எண்ணெயில் கட்டி சூடம் சிலவற்றை போட்டு காய்ச்சி எடுத்து கொள்ளுங்கள். வெதுவெதுப்பான சூட்டில், அதாவது குழந்தை பொறுக்கும் சூட்டில் மார்பில் தேய்த்து பிறகு உலர்ந்த துணி ஒன்றை மடித்து சூடாக்கி மார்பில் ஒத்தடம் கொடுத்தால் மார்புச்சளி இழகி கரைந்து மலத்துடன் வெளியேறிவிடும். சில குழந்தைகள் மிகவும் நோஞ்சானாகவும் அடிக்கடி சளி இருமல் இவற்றுடன் அவதிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். கேழ்வரகு, பச்சரிசி, உளுந்து மூன்றும் சம அளவு எடுத்து ஊற வைத்து அரைத்து கொண்டு அதனுடன் பனைவெல்லம், அதாவது கருப்பட்டி, தேவையான அளவு சேர்த்து கொண்டு அடுப்பில் வைத்து கிண்டி இறக்கும்போது ரெண்டு முட்டையை உடைத்து ஊற்றி பக்குவமாக கிளறி சிறிது நெய்யும் சேர்த்து இந்த களியை அந்த குழந்தைகளுக்கு காலை உணவாக அடிக்கடி கொடுத்து வர அவர்கள் நல்ல வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வளர்வார்கள்.
1: மருத்துவ குறிப்புகள் வழங்கியவர் திலகவதி அவர்கள்.

0: நாளும் அறிவோம். கையடக்க செல்பேசியும் சமூக ஊடகத்தின் பல்வேறு தளங்களும் இன்னைக்கு நமக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள், உத்வேகங்கள், உற்சாகங்கள், ஊக்கங்கள் எல்லாவற்றையும் தருகிறது. என்றாலும் இதோடு சேர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இன்று நிறைய இருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் புதிது புதிதாக வருகின்றன. முந்தைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருந்த பாலியல் தொல்லைகள் இன்றும் இருக்கின்றன, ஆனால் அவற்றின் வடிவங்கள் மாறுபட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் பற்றி பெண்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டுமே இவற்றிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். புதிது புதிதாக முளைத்து வரக்கூடிய சமூக ஊடக குற்றங்கள் என்னென்ன, இவற்றை நாம் அறிந்து கொண்டு நாம் எவ்வளவு தூரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அப்படியே பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தைக்கும் இந்த சமூகம் அளிக்கும் பாதுகாப்பு என்ன, சட்டங்கள் என்ன சொல்கின்றன, வாருங்கள் வழக்கறிஞர் எஸ் ஸ்வர்ணலதா அவர்கள் என்ன சொல்கிறார் கேட்போம்.
1: இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வந்துட்டே இருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள், அதை பத்தி இன்னைக்கு பேச

போகிறோம். பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம பின்தொடர்ந்து நிறையா வந்து பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் வரும். ஈவ்டீசிங் ஆக்டு, ராகிங் ஆக்டு எல்லாமே கொண்டு வந்தாங்க. சைக்கிளில் வந்து பின்னாடி பின்தொடர்ந்து வந்து பேசுறது, அடுத்து ஒரு காலகட்டத்தில் பைக்கில் வந்து நம்ம பின்தொடர்ந்து வந்து கிண்டல் அடிக்கிறது, நக்கல் அடிக்கிறது, ஈவ்டீசிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து ஈவ்டீசிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ராகிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பெண்களை யாரோ அதே மாதிரி ஃபிசிக்கலாக பின்தொடர்ந்து வர்றதுன்றது இந்த காலகட்டத்தில் கிடையாது. அதனால் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவோ இல்லை சீண்டல்களோ இல்லை பிரச்சனைகளோ இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்லை. அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் காலங்காலமாக நமக்கு நடந்துகிட்டே தான் வருது. ஸோ இப்போ எந்த வகையில் நடக்குது? இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி சமூக வலைத்தளங்கள் மூலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ சமூக வலைத்தளங்கள் மூலமாக எந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குது பெண்களுக்கு எதிராக நம்ம பார்த்தோம்னா, சைபர் ஸ்டாக்கிங், மார்ஃபிங், சைபர் புல்லிங், அப்புறம் சைபர் டெஃபமேஷன், ஃபேக் ஐடி, இது மாதிரியான விஷயங்களில் பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் நடக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சைபர் ஸ்டாக்கிங். சைபர் ஸ்டாக்கிங் நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளை லிட்டலாக வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்ம பின்தொடர்ந்து வர்றது ஃபிசிக்கலாக கிடையாது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக வராங்க. அதுக்கு பேர் தான் சைபர் ஸ்டாக்கிங். இப்போ நம்மளை வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ இல்லை மெசஞ்சர் மூலமாகவோ எந்த ஒரு வகையான இமெயில் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் பெண்களை சமூக வலைத்தளங்கள் மூலமாக பின்தொடர்ந்து வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுத்தால், பெண்களை துன்புறுத்தினால், அந்த மாதிரி விஷயத்துக்கு பேர் சைபர் ஸ்டாக்கிங் சொல்லி சொல்லலாம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறது, குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் போட்டால் பரவாயில்ல, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு போடுறது, அதை தாண்டி அடுத்தது வந்து ஒரு ஏஜோக் சொல்லி போடுறது, அவங்களுடைய அவங்களை வர்ணித்து போடுறது, நீ சேலையில் அழகாக இருக்கேன்னு சொல்லி சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் கூட வந்து சைபர் ஸ்டாக்கிங்கிற ஒரு குற்றத்துக்கு கீழே தான் வரும். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 சட்டத்தின்படி ஒரு குற்றமான ஒரு விஷயம் சைபர் ஸ்டாக்கிங்கிறது. அடுத்தது சைபர் புல்லிங். சைபர் புல்லிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைபர் இது மூலமாக ஒருத்தரை சோஷியல் மீடியா மூலமாகவோ ஹாரஸ் பண்ணுறதோ, த்ரெட்டன் பண்ணுறதோ, மிரட்டுவதோ, ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துவதோ, அவங்கள ஒரு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறது, அது மூலமாக மிரட்டி உன்னோட ஃபோட்டோ போடுறதோ, ஏதோ நமக்கு பிடிக்காம ஒரு வகையில் நமக்கு டெய்லியும் ஒரு ஏஜோக்கு அனுப்புறது, ஒரு லிங்க் அனுப்புறது, நம்மளை பற்றி ஹாரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கனாலே அதுக்கு பேர் வந்து சைபர் புல்லிங். இது வந்து பெண்கள் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு எதிராக நடக்குது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளை வந்து தொடர்ந்து வந்து இப்படி மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம வந்து நமக்கு பிடிக்காம வேறு வழியே இல்லாமல் நம்ம அதை வந்து பிளாக் பண்ணும்போது அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க, மெசஞ்சர் மூலமாக வருவாங்க இல்லை இன்ஸ்டா மூலமாக வருவாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க பின்தொடர்ந்து வந்து நம்மளை வந்து சைபர் புல்லிங்கோ சைபர் ஸ்டாக்கிங்கோ பண்ணாலே அது வந்து சைபர் கிரைமுக்கு என்ற ஒரு சட்டத்துக்கு கீழே வந்து, அது மட்டும் இல்லை உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு நிறைய விஷயங்களுக்கு கீழே வந்து அது ஒரு குற்றமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அது பணியிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்காக இருந்தால், ஸோ அந்த ஆக்டிலையும் அது வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றமாக நம்ம வந்து கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அந்த சைபர் இதெல்லாம். அடுத்தது முக்கியமாக பெண்களுக்கு எதிராக வந்தது மார்ஃபிங் சொல்லி சொல்லலாம். மார்ஃபிங்னா என்ன? நம்மளுடைய முகத்தை வைத்து வேறு யாரோடைய உடலையோ வச்சு நம்ம மார்ஃபிங் பண்ணி பண்ணுற விஷயம் மார்ஃபிங்கிறது. அதுவும் வந்து ஒரு கடுமையான தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றம். அந்த மார்ஃபிங் எதுக்காக பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க, நல்லா யோசித்து பார்த்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அனைத்தும் வெளியே யாரோ ஒரு ஏலியனோ வெளி நபர்கள் மூலமாக வரதை விட அவங்களுக்கு நெருங்கின அவங்களால பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களால் தான் முதல்ல நமக்கு வந்து வருது. அப்போ டேஞ்சரஸ் நியர் சொல்லக்கூடிய ஆபத்து மிக அருகில் இருக்கும்படி நம்மளால் பாதிக்கப்பட்டவர்கள், நம்மளால் பாதிக்கப்பட்டவர் யார்கள், ஒரு பெண்ணை விரும்பினவனாக இருக்கலாம், ஒரு ஒன் சைடு லவ்வா ஒருதலை காதலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காதலிக்கும் போது அவங்களுக்குள்ள பிரேக்கப் வந்து பிரேக்கப் ஆன ஒரு பையனாக இருக்கலாம், இல்லை விவாகரத்தான ஒரு கணவனாக இருக்கலாம், இல்லை செப்பரேட் ஆன கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து தனித்தனியாக இருக்கும்போது அந்த ஒரு நபரால் இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு நபர்களால் நம்மளால் பாதிக்கப்பட்ட, இல்லை குடும்ப பகை காரணமாக இருக்கலாம், இல்லை நண்பர்களுக்குள்ள ஏற்பட்ட பகை காரணமாக இருக்கலாம், யாரோ நம்மளால் பாதிக்கப்பட்ட ஒருவரால் அவங்க வந்து பெண்ணை உடனடியாக அவங்க வந்து எப்படி எந்த வகையில் அவங்கள வந்து நம்ம வந்து மிரட்ட முடியும், எந்த வகையில் அவங்கள வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கையில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சோஷியல் மீடியா. அதில் நம்மளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தான் அந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய கேரக்டர் மேலே தன்னை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயத்தினால அந்த பயத்தை தான் அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. நம்மளோட பயத்தை அவங்க ஒரு இதாக எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து சோஷியல் மீடியா மூலமாக உன்னை நம்மளை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பெண்களை வந்து நோக்கி குறி வச்சு பண்ணது காரணம் பெண்கள் எமோஷனலாக மிகவும் பலவீனமானவர்கள் அப்படின்றதுனால நம்ம பயத்தை பலவீனமாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை பற்றி தவறான ஒரு மார்ஃபிங் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு நியூடாக ஒரு வீடியோ அனுப்புறதோ வைக்கிறதோ ஃபோட்டோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியா மூலமாக பரப்புறதோ
இல்லை நம்மளை பற்றின தவறான செய்தியை சொல்கிறதோ, நம்மளோட கேரக்டரை பற்றி தவறாக சொல்லி எல்லா இடமும் பரப்புறதோ, இது எல்லாமே வந்து சைபர் டெஃபமேஷன், மார்ஃபிங், சைபர் மார்ஃபிங், சைபர் புல்லிங், சைபர் ஸ்டாக்கிங் எல்லாத்துக்கு கீழே இது வந்து ஒரு பெரிய குற்றம். இது அது ஈவன் இதை தவிர நம்ம அடுத்து வந்து நம்ம போஸ்ட் ஆக்ட்னு சொல்லக்கூடிய

0: ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றம் உமன் ஹாரஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற மாதிரி எல்லா சட்டங்களும் இதில் வந்துடும். எல்லாத்துக்கும் எதிராக ஒரு பெண்களுக்கு எதிரான எந்த குற்றமாக இருந்தாலும் அது கடுமையான தண்டனைக்குரிய ஒரு பெரிய குற்றமாக இருக்கும்.
1: பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சட்ட பாதுகாப்பு பற்றி எடுத்துரைத்தவர் வழக்குரைஞர் சொர்ணலதா அவர்கள்.
2: அவளும் அவளும் நிலவின் போதே துகளும்.
1: இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் தோழி அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன், அமைப்பு உமா மீனா, படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான

வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலமடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 223,000 அதிகரித்துள்ளது. 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரி முறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார்

0: பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லி தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சக்கருடன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1:55. இயற்கை அழகு என தொடங்கும் மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 2:15. மதுரத்தென்றல் கேட்கலாம் நேர்களே. இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் மாதவன் நடித்த பாடல்களின் தொகுப்பாக முதலில் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து

உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மீனலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். நேரம் 2:27 இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து கேட்கலாம் 2 திரைப்படத்திலிருந்து.

மதர் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 2:37. நடிகர் மாதவன் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. ஜிஜி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். தொடர்ந்து லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கட்டும். ஒழித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 நிமிடத்தில் மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மாலை நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.

0: திருட்டு வழியில் சேர்க்கும் செல்வம் அளவில்லாமல் பெருகுவது போல பெருகி பிறகு ஒன்றும் இல்லாமல் போகும். குறள் எண் 283, அதிகாரம் கள்ளாமை.
1: களவினாலாகியாக்கும் அளவு இறந்து ஆவது போல கெடும்.
0: திருட்டு வழியில் சேர்க்கும் செல்வம் அளவில்லாமல் பெருகுவது போல பெருகி பிறகு ஒன்றும் இல்லாமல் போகும். குறள் எண் 283, அதிகாரம் கள்ளாமை.
2: நேரம் மாலை 5:30. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமாய்

இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல் மற்றும் அதனைத் தொடர்ந்து 6:55 சேவை செய்திகள். இரவு 7:00 மதுரத்தென்றல் தொடர்ச்சி, 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சீராஜா அவர்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 மற்றும் அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை சென்னையாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 நிலமாய்வாழ்க ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள் பகுதி 1. 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடகமலர் அலையும் ஆசைகள் நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். இரவு 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ரீஜனல் ஃபோக் அண்ட் லைட் மியூசிக் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிழக்கச்சல். இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் நேரம் 6:04.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு படப்பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நாயகன் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல்களை அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிளர்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட ஒருபடப்பாளர்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒருபடப்பாளர்கள் நிகழ்ச்சியில் நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டேட்டா அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவு எடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டோம்.
0: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு

0: நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட், வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை உயர்ந்த மருத்துவமனை 6 பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும்.

தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் கேட்டு மகிழுங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க.

0: மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் காவல் ஆய்வாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தேனி மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் அளித்த புகாரின் பேரில் அவரது மகள் சிறுமி சு தாரணிகா வயது 16 என்பவள் கடந்த 22/5/2026 அன்று காணவில்லை. சிறுமி சு தாரணிகா அவர்களின் அங்கமச்ச அடையாளங்கள்: வலது முழங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முழங்கையில் காயத்தழும்பு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரை பற்றி தகவல் தெரிய வந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி: வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண்கள் 9498101600. மீண்டும் ஒருமுறை, வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண்கள் 9498101600. மேலும் மற்றொரு எண், சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம், தொலைபேசி எண்கள் 9894278138. மீண்டும் ஒருமுறை, சார்பு ஆய்வாளர் வைகை அணை காவல் நிலையம், தேனி மாவட்டம். தொலைபேசி எண்கள் 9894278138 என்ற எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் தொலைபேசி எண்கள் 9894081712. மீண்டும் ஒருமுறை, காவல் ஆய்வாளர் ஆண்டிப்பட்டி காவல் வட்டம் தொலைபேசி எண்கள் 9894081712 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துவது, காணாமல் போன சிறுமியின் பெயர் சு தாரணிகா, வயது 16, வீரபாண்டி, தேனி மாவட்டம். அங்கமச்ச அடையாளங்கள்: வலது முழங்காலில் ஒரு கருப்பு மச்சம், இடது முழங்கையில் காயத்தழும்பு

சிறுமியை யாரேனும் பார்த்தீர்கள் என்றால் இந்த காவல் நிலைய அதிகாரிகளிடம் கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகாஷ்

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிளர்ச்சியில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்டு லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் ஒரு நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற இரண்டு பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பருகூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்புள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
1: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள். வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகள்

0: அமைப்புகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள்

0: ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷில் இருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும், தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும், தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும், பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நெல் தரிசில் பயறு வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்க மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா

0: அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: விதை அளவு, பூச்சி மேலாண்மை, நுண்ணுயிர் பயன்பாடு, இலை தெளிப்பு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தாதிருத்தல் மகசூலை குறைக்க முக்கிய காரணமாகும். நெல் தரிசில் பயிர் பெரும்பாலும் ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலமாக மாறிவிடுவதால் பயிர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. நெற்பயிரில் பயிர் சாகுபடி முறைகளில் உள்ள இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யும் முறைகள் அந்தந்த பகுதிக்கு ஏற்ற, அதாவது அந்தந்த காலநிலைக்கு ஏற்ற வேறுபட்ட வயது வித்தியாசம் கொண்ட ரகங்களை உருவாக்குதல், பயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க விதைப்பு முறை, பூஞ்சனக்கொல்லி விதை நேர்த்தி, விதை முலாம் பூசுதல், அதிக விதை அளவு, சரியான நேரத்தில் விதைப்பு ஆகியவற்றை கடைபிடித்தல், ஒருங்கிணைந்த நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை பின்பற்றுதல், களை நிர்வாகம் மேற்கொண்டு களை அதிக உள்ள இடங்களை களைக்கொல்லி பயன்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து இலை தெளிப்பு முறையை கடைபிடித்தல், தலை மூடாக்கு செய்து பின் வறட்சியை கட்டுப்படுத்துதல் மற்றும் உழுகாமல் பயிர் செய்யும் முறைகளை ஏற்று விதைக்கும் மற்றும் அறுவடை செய்யும் இயந்திரங்களை பயன்படுத்துதல் போன்ற முறைகளை கையாண்டு நெல் சாகுபடி தரிசு பயிர் சாகுபடி முறைகளில் உள்ள இடர்பாடுகளை நிவர்த்தி செய்யலாம். நெல் சாகுபடி முறையின் பலமாக அதிக நெல் தரிசு பரப்பு இருப்பது முக்கியமாகும். குறைந்த வயருடைய நெல் ரகங்கள் கிடைக்கப் பெறுவதால் எளிதாக பயிர் வகை ரகங்களை அடுத்த பயிராக பொருத்துவதற்கு எளிதாக இருக்கிறது. பருவமழை போதிய அளவு கிடைப்பதும் முக்கிய பலமாகும் மற்றும் ஒன்று அல்லது இரண்டு குளிர்கால மழைகள் கிடைப்பது விலை முதைப்பு மற்றும் செடியின் வளர்ச்சிக்கு போதுமானதாக இருப்பதும் முக்கிய பலமாகும். பயிர் வகை சாகுபடிக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் பொருளாதார வசதிகள் அமைந்திருப்பது முக்கிய பலமாக கருதப்படுகிறது. நெற்பயிரில் பயிர் வகை சாகுபடியில் உள்ள அச்சுறுத்தலாக குறைந்த மற்றும் நிலைத்த தன்மை இல்லாத பயிர் மகசூல் மற்றும் நெல் தரிசு சாகுபடியில் கிடைப்பது முக்கியமான அச்சுறுத்தலாகும். போதுமான மழை கிடைக்க பராமல் இருத்தல் மற்றும் அதிக பூச்சி மற்றும் நோய் தாக்குதலும் முக்கியமான அச்சுறுத்தலாகும். தேவையான நேரத்தில் இடுபொருள் கிடைக்காமல் இருப்பது மகசூலை அதிகமாக குறைக்கிறது. இடுபொருள்களான உரங்கள் பயன்படுத்துவது குறைவாக இருப்பதும் மகசூலை குறைக்கிறது. நெல் தரிசில் அதிக மகசூலை பெற விவசாய பெருமக்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள், பரிந்துரைக்கப்பட்ட விதை அறுவடை முறைகளை பயன்படுத்துதல், அதாவது 14 முதல் 16 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு என்ற வகையிலும், விதை நேர்த்தி செய்தல், உயிர் உரங்களான ரைசோபியம் பாஸ்பா பாக்டீரியா போன்ற உரங்களை 200 கிராம் என்ற அளவில் எடுத்து தேவையான அளவு அரிசி கஞ்சியில் கலந்து விதைகளை ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும் மற்றும் இலைவெளி ஊட்டச்சத்து தெளிப்பு முறையை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். இதில் பரிந்துரை செய்யப்பட்ட 2% டிஏபி பூக்கும் பருவத்தில் தெளிக்கலாம் அல்லது ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் பல்ஸ் ஒன்றரை உபயோகிக்கலாம் அல்லது 200 கிராம் நுண்ணூட்ட கலவை மற்றும் 500 கிராம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து உடைய பேரூட்டு கலவை ஆகியவையை சேர்த்து 100 மில்லி லிட்டர் ஒட்டும் திரவம் சேர்த்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த தெளிப்பானது விதைத்த 10, 25, 40 நாட்கள் என்ற அளவில் பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் பயிர் சீராக வளர்ந்து தரைப்பகுதியை மூடுவதால் களைகளின் தாக்கத்தை அறவே ஒழிக்கலாம். மேலும் ஒரே சீராக பூத்து முதிர்ச்சி அடைவதால் அறுவடை எளிதாவதுடன் முழுமையான விதைகளின் எண்ணிக்கை மற்றும் எடையும் கூடுவதால் விளைச்சல் அதிகரிக்கிறது.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை நெல் தரிசில் பயிர் வகை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை இணை பேராசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இளம் பலாக்கன்றுகள் வந்து வேர் வந்து மென்மையாக இருக்குங்க. அதாவது அவைகளால் மண்ணிலிருந்து போதிய அளவு வந்து தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும் தர முடியாததில்லை. அதன் காரணமாக நடப்பட்டுள்ள இளம் பலாக்கன்றுகள் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காமல் வாடி மடிந்து விடுங்க. இதனை தவிர்க்கும் பொருட்டு நடப்பட்டுள்ள பலாக்கன்றுகளின் இலையிலிருந்து நீராவி போக்கு மூலம் வெளியேறும் நீரின் அளவை குறைக்கும் வகையில் இலைகளில் 3:2 பாகத்தை வந்து கத்தரித்து நீக்கிவிட வேண்டுங்க. இதன் மூலம் இலைகளின் நீராவி போக்கு குறைந்து பலாக்கன்றின் நீர் தேவை குறைந்து வருகிறது. அதனால் பலாக்கன்றுகள் வாடி மடிவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நடப்பட்டுள்ள பலாக்கன்றுகளை சுற்றி சிறிய வட்டப்பாத்தை அமைத்து அதில் தண்ணீரை ஊற்றிவிட வேண்டுங்க. அந்த தண்ணீர் கன்றின் அடித்தண்டை தொடாமல் இருக்கும் வகையில் கன்றை சுற்றி மண் அணைக்க வேண்டும். அதே மாதிரி கன்றுகளின் அடித்தண்டை தண்ணீர் தொட்டு கொண்டிருந்தால் அழுகல் நோய் அண்டிவிடும். அதனால் நட்ட செடிகள் காற்றில் ஆடாமல் இருப்பதற்கு செடியின் அருகில் ஒரு குச்சியை நட்டு வைத்து அதனுடன் பலாக்கன்றை கயிற்றால் கட்டிவிட வேண்டும். காற்றில் ஆடும் பலாக்கன்றுகள் வேர் வளர்ச்சி வந்து தடைப்படுங்க. அதனால் கன்றின் வளர்ச்சி குன்றிவிடுங்க. இளம் பலாக்கன்றுகளை சுற்றி தென்னை ஓலை அல்லது பனை ஓலைகளை வந்து நட்டு வைத்து நிழல் கொடுக்க வேண்டும். இதற்கு மாற்றாக நடவுக்குழியின் 4 மூலையிலும் ஆமணக்கு விதைகளை ஊன்றி ஆமணக்கு செடிகளை வளர்த்து பலாக்கன்றுகளுக்கு நிழல் கொடுக்கலாம். அதேமாரி கன்றுகளை சுற்றி வட்டப்பாத்தியில் தென்னை நார்கழிவு அல்லது வைக்கோல் பரப்பி போட்டு மண்ணை மூடி மூடாக்கு போடலாங்க. அதே மாதிரி இதன் மூலம் வந்து மண்ணின் மீது வெயில் படுவது தடுக்கப்பட்டு மண் வெப்பமடைவதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண் ஈரம் பாதுகாக்கவும் படுகிறது. இதே மாதிரி களையும் கட்டுப்பாடுக்கு வந்துவிடும். அதே மாதிரி இளம் கன்றுகள் வந்து நன்றாக வளருங்க. முதல் வருடத்தில் பலாக்கன்றுகளின் வளர்ச்சி மெதுவாக தான் இருக்கும், பின்னர் வளர்ச்சி துரிதமடையும். அதேமாரி பலாச்செடிகளை வந்து சுற்றி மண்ணை கொத்தி விட்டு களைகளை கட்டுப்படுத்தி பாசனம் செய்து வந்தால் பலாச்செடிகளின் வளர்ச்சி துரிதமாகுங்க. அந்த இளம் பலாக்கன்றுகள் வந்து வீரியமாகவும் வளர்ந்து வரும். அடுத்ததாக வந்து பலாக்கன்றுகளை பாதுகாத்தல். இந்த நடப்பட்டுள்ள இளம் பலாக்கன்றுகள் வந்து ஆடு மாடு கடிக்காமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ள வேண்டுங்க. அதேமாரி ஆடு மாடு கடித்த பலாக்கன்றுகள் வந்து சரியாக வளராமல் வளர்ச்சி குன்றிவிடுங்க. பலாக்கன்றுகளை சுற்றி குடிலி எனப்படும் கூண்டு வேலி அமைத்து பாதுகாப்பு செய்ய வேண்டும். இந்த பலா தோட்டத்தை வந்து சுற்றிலும் முள்வேலி அமைத்து ஆடு மாடு தோட்டத்துக்குள் நுழைவதை தடுக்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா கிளிவை போன்ற முள் செடிகளை வந்து வேலியில் வந்து வளர்த்து உயிர் வேலி அமைப்பது வந்து போன்ற செய்தீர்களானால் இது வந்து நீண்ட காலம் வந்து இருக்கும். அதே மாதிரி பயிருக்கு வந்து பலாக்கன்றுகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சாணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாட்டு சாணம் சொல்லுவாங்க, அதை வந்து தண்ணீரில் கரைச்சி கெட்டியாக சாண கரைசல் மூலம் தயார் செய்து பலாக்கன்றுகளுக்கு மீது வந்து தெளிக்கும்போது அந்த சாண கரைசலின் நாற்றம் வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து அண்டாதுங்க. அதேமாரி இந்த சாண கரைசல் தெளிக்கப்பட்ட கன்றுகள் வந்து ஆடு மாடுகள் கடிக்காது. பெருமழை பெய்ந்தாலும் பார்த்திங்கன்னா சாண கரைசல் வந்து கரைந்து சென்றுவிடும். அதனால் வந்து மழை நின்றவுடன் மறுபடியும் இந்த சாண கரைசலை வந்து தெளிப்பதன் மூலம் இந்த ஆடு மாடு கடிப்பதிலிருந்து பலாக்கன்றுகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு பாசனம், பலாவிற்கு வந்து பாசனம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பலாக்கன்றுகளை வந்து நடவு செய்த பின்னர் அவைகளுக்கு வந்து நல்ல முறையில் பாசனம் செய்து வரணுங்க. அது இல்லாமல் இந்த நடவுக்கு பிறகு முதல் 3 முடியும் வரை பலாக்கன்றுகளுக்கு முறையான பாசனம் வந்து ரொம்ப அவசியம். அப்போது தான் இளம் கன்றுகள் வாடாமலும் வதங்காமலும் விரைவாக வளர்ந்துருக்குங்க. 3 வந்து உயிர் தண்ணீர் விட்ட பிறகு கன்று நட்ட 1 வரைக்கும் 2 அதன் பிறகு 1 வந்து 1 தண்ணீர் விட வேண்டும். இவ்வாறு வந்து கன்று ஒன்றுக்கு வந்து 10 லிட்டர் வீதம் தண்ணீர் விட வேணுங்க. 2

இரண்டாவது ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இருமுறையும், மூன்றாவது ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் தண்ணீர் விட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் வந்து கன்று ஒன்றுக்கு வந்து 20 லிட்டர் வீதம் வந்து தண்ணீர் விட வேண்டுங்க. இப்போது இவ்வாறு வந்து முதல் 3 ஆண்டுகள் வந்து முறையாக பாசனம் செய்வது மூலம் வந்து இந்த பலாக்கன்றுகள் வந்து தாவர வளர்ச்சி வந்து துரிதப்படுத்த நமக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பலாக்கன்றுகளின் முதன்மை தண்டு முதல்நிலை பக்க கிளைகளும் வந்து விரைவாக வளர்ச்சி செய்ய ஏதுவாக இருக்கும். அப்போதுதான் பலா விரைவில் காய்ப்புக்கு வரும், அதேமாரி மகசூலுக்கும் அதிகரிக்குங்க. 3 ஆண்டுகளில் வந்து பலாக்கன்றுகளின் ஆணி வேரும் அதன் கிளை வேர்களும் வந்து மண்ணுள் ஆழமாக இறங்கிடுங்க. அப்போதுதான் அவைகளுக்கு பருவமழையை போதுமானதாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பாசனம் தேவையில்லை. ஆனாலும் மழை இல்லாத போது வந்து மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து கோடை கால நேரத்தில் வந்து 2 முறை வந்து தண்ணீர் விட வேண்டுங்க. பலா மரங்களுக்கு வந்து பூக்கும் காலத்திலையும் காய்க்கும் காலத்திலும் மண்ணில் வந்து போதியான அளவு ஈரம் இருக்க வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம்னு பார்க்கும்போது பலாவுக்கு ஏற்றது தாங்க. இந்த பலா பாசனம் செய்வதற்கு வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து சால சிறந்தது. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து மண்ணில் வந்து 60% வந்து தண்ணீரும் 40% வந்து காற்றும் வந்து இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பாசனம் செய்ய முடியும். இத்தகைய சூழ்நிலையில் தான் வந்து பலா வந்து செழித்து தேவையான தண்ணீரும் பலாவிற்கு வேர்கள் வந்து நன்கு சுவாசிப்பதற்கு ஏதுவாக காற்றும் மண்ணில் கிடைக்குங்க. அதன் பயனாக தான் வந்து பலா வந்து ஆரோக்கியமாக இருந்து வளர்ச்சி பெற்று அதிக பழங்கள் வந்து காய்க்குங்க. இப்போ பலா மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையும் தரமும் வந்து இதனால் வந்து அதிகரிக்குங்க சொட்டு நீர் பாசனம் மூலயமா. அதேமாரி பலா மரங்களுக்கு வந்து பூக்கும் காலத்திலையும் காய்க்கும் காலத்திலும் அதாவது ஜனவரி முதல் மே வரை தினமும் 20 லிட்டர் தண்ணீர் கிடைக்கும் வகையில் செய்ய வேண்டும். மற்ற மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணீர் வந்து கிடைக்கும் வரி சொட்டு நீர் பாசனம் வந்து செய்யலாங்க. அதே மாதிரி இப்போ மழை பெய்யும் காலத்தில் வந்து சொட்டு நீர் பாசனத்தை வந்து நிறுத்திவிட வேணுங்க. அப்போ தான் வந்து பலாக்கு வந்து பாசனம் செய்வதிலிருந்து அதிக கவனம் வந்து நமக்கு தேவைப்படுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஈரப்பதம் குறைந்து வறட்சி நிலை ஏற்படும் போது பலா மரங்களில் நைட்ரஜன் அளவு குறைந்துடும். அதேமாதிரி கார்பன் டை ஆக்சைடு அளவும் அதிகரித்திடும். அதனால தான் அதன் விளைவாக பலா மரத்திற்கு வந்து பூக்கள் வந்து தோன்றுகின்றன. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலா மரத்தில் பூக்கும் பூப்பதற்கு மண்ணில் வறட்சி நிலையை ஏற்படுத்த ஏதுவாக பலா மரங்கள் இருக்கணுங்க. அதே மாதிரி பலா மரங்கள் வந்து காய்ப்பு காலத்தில் முடிந்த பிறகு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து பலா மரத்திற்கு வந்து பாசனத்தை நிறுத்திவிட்டு மண்ணில் வறட்சி நிலையை ஏற்படுத்த வேண்டுங்க. மற்ற மாதங்களில் வந்து மண்ணில் அதாவது 50% வந்து அளவிற்கு வந்து ஈரம் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாசனமும் வந்து செய்து வர வேண்டுங்க. அடுத்ததாக வந்து பலாவுக்கு வந்து உரமிடுதல், அதாவது இயற்கை உரமான வந்து இந்த மண்புழு உரம் தொழு உரம் அதெல்லாம் போடலாம். அதே மாதிரி எந்த அளவுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இயற்கை உரம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 50 கிலோ தொழு உரமும் 30 கிலோ மண்புழு உரமும் ஒரு மரத்திற்கு இட்டு நன்மை பயக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இது இடுவதன் மூலம் பழம் வந்து மகசூல் வந்து கூடும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல்லேருந்தையும் நோய் தாக்குதல்லேருந்தையும் இந்த பலா மரம் வந்து எதிர்ப்பு திறன் உள்ளதாக இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ என்னென்ன பலா மரத்தில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். என்னென்ன நுண்ணூட்ட சத்துன்னு பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு. இந்த அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இரும்பு சத்து குறைபாடு உள்ள மரங்கள் வந்து முதல்ல வந்து இலையில் தான் தோன்றும். அதே மாதிரி இலைகள் நரம்பு மற்றும் பச்சை நிறத்துடன் வந்து காணப்படும். அந்த நரம்புகளுக்கு வந்து இடையில் உள்ள இலைப்பகுதியில் வந்து வெளிர மஞ்சள் நிறத்துலையும் காணப்படுங்க. இந்த குறைபாடை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இரும்பு சத்து குறைபாடு உள்ளதுக்கு வந்து சரி செய்வதற்கு வந்து 5 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் உப்பு, அதாவது 10 கிராம் யூரியா இதோடு சேர்த்து 1 லிட்டர் தண்ணீரில் வந்து கலந்து பலா மரத்துக்கு வந்து இலையின் மீது வந்து தெளிக்க வேண்டும். அதே மாதிரி 15 நாட்கள் இடைவெளியில் வந்து 2 முறை தெளிக்க வேண்டுங்க இந்த இரும்பு சத்து குறைபாடுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடு. இதன் அறிகுறிகள்னு பார்க்கும்போது பலா மரத்தில் வந்து அடி இலையிலும் நரம்பும் அதேமாரி இலை வந்து விளிம்புக்கு இடையில் வந்து மஞ்சள் நிறத்துலையும் காணப்படுங்க. அதே மாதிரி இது நாளடைவில் இந்த திட்டுகள் வந்து இணைந்து இலை முழுவதும் பொன் மஞ்சள் நிறமாக மாறிடுங்க. அதேமாரி நடு நரம்பு மற்றும் பச்சை நிறத்தில் காணப்படும் இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாடு உள்ள இலைகள் இந்த மஞ்சள் நிற பகுதியில் திசுக்கள் மடிந்து கரும்புள்ளிகளாக தோன்றுங்க இந்த அறிகுறி. இது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து குறை

உள்ள செயல் செய்வதற்கு 20 கிராம் மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வந்து 1 லிட்டர் நீரில் கலந்து பலாமரத்துக்கு இலைகள் மீது வந்து தெளிக்க வேண்டுங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது மாங்கனீஸ் சத்து குறைபாடுங்க. இதனோட அறிகுறின்னு பார்த்திங்கன்னா வந்து பலா இலைகளில் வந்து நரம்பும் அந்த கரும்பு பச்சை நிறமும் வந்து நரம்புகளிலேயே வந்து உள்ள இலைகளும் வந்து வெளிர் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் மாறிவிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை மேக்னீஷியம் சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 கிராம் மேங்கனீஸ் சல்ஃபேட்டை வந்து 1 லிட்டர் நீரில் கரைத்து இந்த இலையின் மீது தெளிக்க வேண்டும். அதே போல் 10 நாட்களுக்கு இடைவெளியில் வந்து 2 முறைகள் வந்து தெளிக்க வேண்டுங்க. 4வதாக வந்து தாமரச்சத்து குறைபாடு, அதாவது காப்பர்னு சொல்லுவாங்க. இந்த தாமரச்சத்து குறைபாடு வந்து காணப்படும் மரங்கள் வந்து பலாமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து அதிகமாக காய்த்தாலும் அவை வந்து உதிர்ந்துவிடும். அதாவது சில காய்கள் பார்த்திங்கன்னா பழமாக கனிந்தாலும் அவற்றில் உள்ள சுளை கொலகொலவென்று தோன்றிவிடும். அதே மாதிரி வந்து சுவை வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்புன்னு இருக்கும், அதாவது நல்லா டேஸ்ட்டாக இல்லாமல் இருக்கும். இதை அகற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாமரச்சத்து குறைபாடு உள்ள மரங்களுக்கு வந்து சரி செய்வதற்கு வந்து 10 கிராம் காப்பர் சல்ஃபேட்டை வந்து தண்ணீரில் கரைச்சி இதை வேர்பகுதியில் வந்து ஊற்ற வேண்டும். அப்படி பண்ணிங்கன்னா அடுத்த பருவத்துக்கு வந்து இந்த பலா வந்து காய்த்து குலுங்கும், சுவையாகவும் இருக்குங்க. 5வதாக போரான் சத்து குறைபாடு. இந்த போரான் சத்து குறைபாடு என்னவென்னு பார்த்திங்கன்னா வந்து இதில் உள்ள மரமும் இலைகளும் வந்து உருமாறி காணப்படுங்க. அதேமாதிரி இலைகள் மேல் நோக்கி சுருண்டு இருக்குங்க இலைகள். அதேமாரி அந்த இலைகளும் உடைந்து விடுங்க, சீக்கிரத்தில் உடஞ்சிரும். அதேமாரி போரான் சத்து குறைபாடு காரணமாக மாவு சத்து பழங்களுக்கு வந்து செல்வது வந்து தடைப்படுவதனால பழங்களின் வளர்ச்சி குன்றி விடுகிறது. அதே மாதிரி பழங்களில் வெட்டப்பட்டுள்ள காய்களுமே பார்த்திங்கன்னா சுவையின்றி காணப்படும். அதேமாதிரி காப்பும் குறைஞ்சிருங்க, பழங்களின் சுவைகளின் எண்ணிக்கையும் குறையுங்க. உள்ள பழங்கள் சுவையும் தரமும் கம்மியாயிடுதுங்க. அதேமாதிரி பழங்கள் பழுப்பதற்கு முன்னதாகவே மரத்திலிருந்து விழுந்துருங்க. காப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பழத்தினோட தரமும் குறைஞ்சிருங்க. அதேமாரி போரான் சத்து குறைபாட்டை சரி செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 3 கிராம் போராக்ஸ் வந்து 1 லிட்டர் தண்ணீரில் கரைச்சி தெளிக்க வேண்டும். இது வந்து 3 மாதங்கள் கழித்து மறுபடியும் இதே கலவையை தெளிக்க வேண்டும். அதாவது 3 கிராம் போராக்ஸை வந்து 1 லிட்டர் தண்ணீரில் தெளித்து மரத்திற்கு ஊற்ற வேண்டும். அதே மரம் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் போராக்ஸை வந்து தொழு உரத்துடன் கூட மண்ணில் கலந்தும் கொடுக்கலாம். இது வந்து 3 வருடங்களுக்கு தொடர்ந்து இட வேண்டுங்க. அப்படி செஞ்சால் தான் இந்த போராக்ஸை வந்து இடதுக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி பலாமரங்களுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து, கந்தக சத்து தேவைப்படுதுனால ஒரு மரத்திற்கு 1/2 கிலோ வீதம் பார்த்திங்கன்னா ஜிப்சம், அதாவது கால்சியம் சல்ஃபேட்டை வந்து இட்டிங்கன்னா இந்த சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்தும் பாதிப்பின்றி தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி தொழு உரம் வந்து இடும்போதும் இதன் ஜிப்சத்தையும் சேர்த்து இட்டுக்கலாம். இது வந்து 3 வருடங்களாகவும் ஜிப்சம் இடாமலும் இருக்கக்கூடாது, அதற்கு பிறகு ஜிப்சம் இட வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது உரமிடும் முறை. இப்போ சொன்ன உரங்களை வந்து 2 சமமாக பாகங்களை பிரித்து ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களில் வந்து இந்த உரம் வந்து கலவையிட வேண்டும். இந்த மாதங்கள் பொய்யும் மழை மூலமாக மண்ணிற்கு கிடைக்கும் ஈரச்சத்தை வந்து பயன்படுத்தி உரமிட ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக உச்சி பொழுதில் பார்த்திங்கன்னா பலாமரங்கள் வந்து நிழல் முடியும் எல்லையில் வந்து 30 சென்டிமீட்டர் அகலமும் 30 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட கான் ஒன்றை மரத்தை சுற்றி வெட்டி அதில் உரங்களை இட்டு மண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்ததாக வந்து பலா சாகுபடி களை மேலாண்மை அப்படின்னு சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த களை மேலாண்மை வந்து ரொம்ப அவசியமானது. ஏனென்று கேட்டால் இந்த பலாம் கன்றுகள் பார்த்திங்கன்னா 8 மீட்டர் 8 மீட்டர் என்ற அதிக இடைவெளி இருப்பதனால அவற்றில் உள்ள நிலம் வந்து காலியாக உள்ளது. அதனால் என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா முதல் 3 ஆண்டுகளுக்கு வந்து பலா கன்றுகள் வந்து கிளைப்படர்வு முறையாக செய்தால்தான் இந்த காலி இடத்துல இருக்கக்கூடிய சூரிய ஒளி தடையின்றி முழுமையாக இந்த இடத்திற்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதன் விளைவாக அங்கு களை செடிகள் வந்து அதிக அளவில் வளர்ந்து வருகின்றன. இந்த பலாக்கன்றுகள் வந்து அளிக்கப்படும் நீரும் உரமும் பெருமளவில் களை செடிகளுக்கு உறிஞ்சப்பட்டு வருகின்றன. அதன் விளைவாக பலாக்கன்றுகளின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படுகிறதுங்க. எனவே இந்த களை செடிகள் வந்து கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமாகவும் இருக்கிறது. இப்போது
பலாத்தோட்டங்கள் காணப்படும் ஒரு சில

முக்கிய களைகளை பற்றி பார்ப்போம். இப்போ செடி வகைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து குப்பமேனி, தும்பை, முள்ளுக்கீரை, மூக்குத்தி பூண்டு, நாயுருவி, ஊமத்தை, சொடாக்கு தக்காளி, சுடுகாட்டு மல்லி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா செடி வகைகள். இதையெல்லாம் வந்து களைகளாக தான் இந்த பலாமரத்தை இடையில் வந்து தோன்றுகிறது. அடுத்ததாக வந்து புல் வகைன்னு பார்க்கும்போது அருகம்புல், இஞ்சி புல், தர்ப்பை புல், மயில் கொண்டை புல் போன்ற புல்கள்னு பார்த்திங்கன்னா இந்த புல் வகையை சேர்ந்தவர்கள் வந்து பலா சாகுபடியில் வந்து களை வந்து அதிகமாக வளர்கின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா கோர வகைன்னு ஒன்று பார்க்கும்போது மஞ்சள் கோரைன்ற களை வந்து அதிகமாக தோன்றப்படுகிறதுங்க. இப்போ வந்து களை கட்டுப்பாடு முறைகளை பற்றி பார்ப்போம். முதலாவதாக வந்து களை கொத்து வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்துவது என்று பார்க்கலாம். இப்போ வந்து பலாக்கன்றுகள் சுற்றி ஒரு மீட்டர் வட்டமிட்டு வட்டப்பாத்தி அமைச்சு அங்கு வளரும் களை செடிகளை வந்து அவ்வப்போது கைகளால் பறித்து அகற்றிவிட வேண்டுங்க. அதேமாரி களை கொத்து வந்து கொண்டும் களை செடிகளை வந்து கொத்தி எடுக்கலாங்க. மண்ணில் ஓரளவு ஈரப்பதம் இருக்கும்போது களைகளை எடுத்து விடலாம். அதேமாரி களை செடிகள் வந்து பூப்பதற்கு முன்னதாகவே அவைகளை பிடுங்கி விட வேண்டுங்க. அப்போ தான் அந்த பூலேருந்து வரக்கூடிய காய்கள் வந்து அடுத்த சீசனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த கை மூலமாகவும் அதை எடுத்துடலாம் அந்த செடிகளை. அதேமாரி களை செடிகள் வந்து அதிக அளவில் வளர்ந்திருப்பதால் ப்ரஷ் கட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியை கொண்டு வந்து களை செடிகளை வந்து தரமட்டத்துலேருந்து அறுத்து அகற்றி எடுக்கலாங்க. அதேமாரி இறை சருகுகள், அதாவது தென்னை நார்கழிவு, ஆறு கரும்பு சோகை, ஆறு வைக்கோல் போன்ற தாவர கழிவுகளை வட்டப்பகுதியில் பரப்பி போட்டு மூடாக்கு செய்ய வேண்டும். இதனால் அப்பகுதியில் உள்ள களைகள் வளர்வதை வந்து தவிர்க்கலாம்ங்க. இரண்டாவதாக ஊடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு பலாமரத்தில். அதேமாரி பலாக்கன்றுகள் வந்து இடையே உள்ள காலி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகாந்தி, நிலக்கடலை போன்ற பயிர்களை வந்து ஊடு பயிராக பயிரிடுவதன் மூலம் களைகளை வந்து பெரிதளவும் கட்டுப்படுத்தலாம். அதேமாரி இந்த சூரியகாந்தி பயிரானது களை செடிகளை நன்கு கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. எனவே இந்த சூரியகாந்தியை வந்து நம்ம அதிக அளவில் வந்து பயன்படுத்தலாங்க. மூணாவதாக வந்து மூடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு, அதாவது சூரியகாந்தி, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, நாட்டு சோளம், தீவனத்தட்டை பயிர் போன்ற பயிர்களை வந்து பல தோட்டத்தில் வந்து மூடு பயிர்களாக வந்து பயிரிடுவது மூலம் இந்த களைகளை கட்டுப்படுத்தலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து மூடு பயிராக பயிரிடும்போது பல வகை களைகள் கட்டுப்படுத்ததா ஆராய்ச்சியில் சொல்கிறார்கள். அதேமாதிரி மூடு பயிர்கள் நிலத்தில் வந்து மேற்பரப்பை மூடி விடுவதால் இந்த சூரிய ஒளி கிடைக்காமல் களைகள் முளைப்பது 70 முதல் 90% அளவிற்கு வெகுவாக குறைந்து வருகின்றன. அதேமாதிரி ஊடு பயிர்கள் மற்றும் மூடு பயிர்கள் மூலம் களை கட்டுப்பாடு பெரிதளவும் பயன்படுகிறது. அதேமாரி களைகள் கட்டுப்படுவதோடு இந்த பயிர்கள் மூலம் உபரி வருமானமும் நமக்கு கிடைக்குங்க. இந்த பாசன வசதி இல்லாத மானாவாரி பலாத்தோட்டங்களில் பார்த்திங்கன்னா பருவமழை பெய்யும் காலத்திலையும் முதல் மழை பெய்வதன் மூலமும் இந்த பலாக்கன்றுகளுக்கு இடையில் உள்ள காலி இடங்கள் வந்து நாட்டு கலப்பையை கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக இருமுறை உழுதுவிட்டு இந்த கொள்ளுப்பயிரை வந்து நெருக்கமாக விதைத்தோம்னா நம்ம இந்த களை கட்டுப்பாட்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த கொள்ளுப்பயிர் வந்து படர்ந்து வளர்ந்து களைகளை வந்து வளர விடாமல் தடுத்துடுங்க. அதேமாதிரி இந்த கொள்ளுப்பயிரை வந்து படர்ந்து தொடர்ந்து களை செடிகள் வந்து வளர விடாமல் தடுப்பதனால இந்த கொள்ளுப்பயிரை வந்து அதிகமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து கவாத்து மற்றும் கிளை படர்வு மேலாண்மை, அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த கவாத்து மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பூச்சி நோய் உள்ள கிளைகளை வந்து நம்ம வெட்டி எடுப்பதனால வந்து அதிகமான சூரிய வெளிச்சி படும். அதனால் வந்து பலாமரங்கள் வந்து இருக்கக்கூடிய பூக்கள் வந்து காப்புக்கு வந்துடுங்க. அதேமாதிரி இந்த கவாத்து வந்து இப்போ கிளை படர்வு செய்யும் மூலமாக உங்களுக்கு வந்து சூரிய ஒளிச்சி வந்து அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி இந்த வடிவமைத்தல் சொல்லக்கூடியது ட்ரெயினிங் சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் வந்து ஹைட்டுக்கு விட்டு பக்க கலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை கலை, இரண்டாம் கலை, மூன்றாம் கலைன்னு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 1.5 மீட்டருக்குள்ளேயே நம்ம வச்சுக்கும் போது அது வந்து பார்த்திங்கன்னா 3-4 மாதம் வரைக்கும் நல்லா வந்து ப்ரூனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான விளைச்சல் வருங்க. அதே மாதிரி பிஞ்சு களைப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த பலாமரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியங்க. அதுவும் பொதுவாக வந்து இப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு பட்டு வருது அப்படின்னா அதில் வந்து ரெண்டை விட்டுட்டு மற்ற பிஞ்செல்லாம் வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து இந்த உணவு வந்து மற்ற இடங்களுக்கு போய் சேரும். அப்போ தான் வந்து அதிகமான காய்ப்பும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அந்த உணவு வந்து சரிசமமாக சென்று அடையுங்க.
அதேமாதிரி பலாமரங்களின் எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பராமரிக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து விதை மூலமா

0: வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருடம் ஆகும். அதே மாதிரி வந்து கிராஃப்டிங் மூலிமா வந்துச்சுன்னா 3 வருஷம்தான் ஆகும். இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வந்து இந்த நான் சொன்ன எல்லா சாகுபடி முறைகளும் வந்து நீங்கள் பின்படுத்துனீங்கன்னா வந்து அதிக லாபம் பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பலாவில் உயர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் ஜி சதீஷ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள். ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். வாழை அதிக அளவு நீரை விரும்பும் பயிர். நடவு செய்த உடனே நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பிறகு 4 நாட்கள் கழித்து உயிர் தண்ணீர் காட்ட வேண்டும். காலநிலை மண்ணின் தன்மையை பொறுத்து தோட்டக்கால் நிலத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையும், நஞ்சை பகுதிகளுக்கு 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் பாத்தி பாசன முறையில் நீர் பாய்ச்சலாம். உரமிட்ட பிறகு அதிக அளவு நீர் பாய்ச்ச வேண்டும். சொட்டு நீர் பாசனமானது சிக்கனமான முறை. நடவு செய்ததிலிருந்து 4 மாதம் வரை ஒரு செடிக்கு 1 நாளைக்கு 15 லிட்டர் தண்ணீரும், 5வது மாதம் முதல் குலை வெளிவரும் வரை ஒரு செடிக்கு 20 லிட்டர் தண்ணீரும், குலை வெளிவந்தது முதல் 60 நாட்களுக்கு முன்பு வரை ஒரு செடிக்கு 25 லிட்டர் அளவு சொட்டு நீர் பாசனம் அளிக்க வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் வாழையானது நிறைய சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். தொழு உரம் போதுமான அளவு இட்டால் வளர்ச்சி நன்றாக இருக்கும். மரம் ஒன்றுக்கு 10 கிலோ அளவு மட்கிய தொழு உரம் இடலாம். தோட்டக்கால் நிலத்தில் ஆண்டுக்கு ஒரு மரத்திற்கு நேந்திரன் ரகமாக இருந்தால் 150 கிராம் தழைச்சத்து, 90 கிராம் மணிச்சத்து, 300 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். மற்ற ரகங்களுக்கு 110 கிராம் தழைச்சத்து, 35 கிராம் மணிச்சத்து, 330 கிராம் சாம்பல் சத்து இட வேண்டும். இவ்வாறு கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. மார்கழி மழை மண்ணுக்கு உதவாது. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், TNAU பயோ மினரலைசர் என்பது உரமாக்கல் செய்யும் முறையை விரிவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிர் கட்டமைப்பு ஆகும்.

சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தக்கரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜூன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் ஆரோன் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலஹெர்ட்ஸில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் வந்தே மாதர பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிளக்கட்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரத்தின் நிகழ்ச்சிகள் மதுரத்தின் நிகழ்ச்சியில் திரை இசை காலங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்கார, நீ நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்ணுறீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்லை,
2: கடைசி செகண்டில் வேகமாக யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஃபோனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமாக நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: ஆ, என்ன மாப்பிள்ள, சிக்னல் தாண்டிட்டான். ஆ, அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில் வைக்கிறீங்க, போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க.

0: விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கான ஹோமியோபதி மருத்துவம் தகவல் தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் மு பிரபாகரன் அவர்கள்.
2: வணக்கம். ஹோமியோபதி மருத்துவம் தோற்றம் என்ன, அதனுடைய தற்போதைய நிலைப்பாடு, பயன்பாடு அனைத்தையும் ஒவ்வொரு பகுதியாக தங்களுடன் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹோமியோபதி மருத்துவம் என்பது 18வது நூற்றாண்டில் டாக்டர் சாமுவேல் பிரெட்ரிக் ஹனிமன் என்பவரால் கண்டறியப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையை ஏன் டாக்டர் சாமுவேல் ஹனிமன் கண்டறிந்தார்? அவர் ஒரு அலோபதி மருத்துவர். அவர் இந்த மருத்துவ முறையை கண்டறியதுக்கான நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான், ஐடியல் கூர் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது ஐடியல் கூர்னா பூர்ண குணமை அடைய வைப்பது, அதற்கு ஆன எளிய வழிமுறையில் வைத்திய முறை என்ன என்பதை அவர் அந்த நூற்றாண்டு முழுவதும் பல்வேறு கட்டங்களாக ஆராய்ந்து பெருமளவு மக்கள் பயன்பாட்டுக்கு 1796 ஜெர்மனியில் இந்த மருத்துவ முறையை அவர் பெருமளவு மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வருகிறார். அந்த மருத்துவ முறை தற்பொழுது ஒரு 500 மில்லியன் மக்கள் பயன்பாட்டில் உலக அளவில் இருக்கிறது. ஒரு 100 நாடுகளுக்கு மேலாக இந்த வைத்திய முறை பரவி பயனளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் பெருமளவு ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அலோபதி மருத்துவத்திற்கு அடுத்ததாக உலகளவில் 2வது மருத்துவ முறையாக ஹோமியோபதி முறை உள்ளது. இந்த முறையினோட நோக்கம், அடிப்படை நோக்கம்ங்கிறது ஐடியல் கூர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து பூர்ண நலம். ஒருத்தவங்களுக்கு நோயோட ஆணி வேறு முதற்கொண்டு அடிப்படையை அந்த நோயோட காரண காரியத்தை ஆராய்ந்து கொடுக்கும் போது அது முழுக்க முழுக்க சரியாகிறது. திருவள்ளுவர் பெருந்தகை சொன்ன குரல் தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். ஹோமியோபதியில வந்து நோயோட காரணமும் முக்கியமானது. உடல் வந்து மனதோட அடிப்படையில் தான், மனதில் ஒரு டி அரேஞ்ச்மெண்ட் ஏற்படும் போது, ஏதாவது ஒரு காஸ் ஏற்படும் போது அது பிசிக்கல் பிளைன்ல வந்து அஃபெக்ட் பண்ணி அது நோயாக மாறுது. அப்போ நோய்க்கு என்ன காரணம், என்ன மனதளவில் என்ன பாதிப்பா, உடல் அளவில் ஏதாவது பாதிச்சிருக்கா அப்படிங்கிறது காரணத்தையும் அதோட தொடர்ச்சியாக தான் நம்ம வந்து பிசிக்கல் மென்டல் ஜென்டல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து டோட்டாலிட்டி சிம்டம் அப்படிங்கிற அடிப்படையில் சிகிச்சை முறையை அளிக்கிறாங்க. ஹோமியோபதி மருத்துவ முறை அந்த காசை கண்டறிஞ்சு அந்த நோயை முழுவதாக குணடிக்கக்கூடியதாக இருக்கும். ஹோமியோபதியோட அடிப்படை தத்துவம் அப்படியே என்னன்னா, லைஃப் கியூர் லைக், அதாவது நம்ம தமிழில் சொல்லணும்னா அப்படின்னா முல்லை முள்ளால் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு மருத்துவ பொருள்னு சொல்றது வந்து நம்ம நோயை குணமாற்றுறது மருத்துவ பொருள்னு சொல்றோம். ஆனால் ஜென்ரலாக எந்த ஒரு பொருளை ஒரு நலமாக இருப்பவரிடம் கொடுத்து அதில் அவங்களுக்கு எந்த தொந்தரவுகள் ஏற்படுகிறதோ அதே மருந்தை மருந்தோட அளவுகளை குறைத்து அதான் அந்த பொட்டன்சியேஷன் பண்ணி டைனமிக்காக நோயாளியாக வருவர்கள் கொடுக்கும்போது அந்த நோய் பூர்ண குணம் அடைகிறது. இதுதான் லைஃப் கியூர் லைக்ஸ். இதுதான் ஹோமியோபதியின் அடிப்படை தத்துவமாக டாக்டர் சாமுவேல் ஹனிமன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஹோமியோபதி முறையில் மருந்து தயாரிக்கிற முறை என்ன அப்படின்னா அனுப்பிளவு கொள்கை. ஹோமியோபதி மருந்தில் இப்போ ஒரு எளிதாக சொல்லணும் அப்படின்னா துளசி

சாறு, அது மருத்துவ பயன் உள்ளதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அந்த துளசி சாறில் வந்து ஒரு டிராப், ஒரு பெர்சன்டேஜ் துளசி எடுத்துக்கிட்டு மருந்து தயாரிக்கிறதுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய ஆல்கஹால் 99% சேர்த்து சக்கஷன் சொல்லுவாங்க, அதாவது ரிதமெட்டிக் ஷேக்கிங், அது மூலமாக செய்யும் போது தான் அணுப்பிழவு கொள்கை மூலமாக மெட்டீரியலை வந்து நம்ம குறைச்சி எனர்ஜி அதிகப்படுத்துகிறோம். மினிமைஸ் த மெட்டீரியல், மேக்சிமைஸ் த எனர்ஜி, இதுதான் அதோட கான்செப்ட் அணுப்பிழவு கொள்கை. அதை அப்படியே ஹோமியோபதியில் மருந்து தயாரிக்கிற முறையில் அதை தான் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த ஹோமியோபதி மருந்து வந்து டைனமிக் பிளேனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அது ரிதமெட்டிக் ஷேக்கிங் சொல்லுவாங்க. ஒரு ஷேக்கிங் பண்ணும்போது அந்த ஒரு டிராப்பில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்ட் வந்து அந்த 99% பார்ட்டுக்கு விரைவு டிவிஷ் ஆகி மெட்டீரியலோட அளவு குறைஞ்சி வீரியம் மட்டும் டைனமிக் ஃபோர்ஸ் மட்டும் வெளிப்படும். இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது பவர் குடிக்கிட்டே போகும். அதில் தான் ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு 30 முறை இதை பண்ணும்போது அது பவர் 30, ஒரு 200 முறை இருக்கிறத 200, 1000 முறை பண்ணதை 1 M. இப்போ ஒரு துளசி எடுத்துக்குவோம், அது ஓசிமம் சாந்தம் சொல்கிறோம். அந்த ஓசிமம் சாந்தம்ங்கிற மருந்து பவர் எழுதும் போது ஓசிமம் சாந்தம் 30 அப்படின்னா 30 முறை தயாரிக்கும் முறையில் வீரியப்படுத்தப்பட்டு உள்ளது. 200 முறைன்னா 200 பவர் அப்படின்னு எழுதுவோம். 1000 முறைன்னா 1 M அப்படின்னு எழுதுவோம். ஒரு 10,000 முறை அப்படின்னா 10 M எழுதுவோம். இதுதான் அந்த மருந்தோட பவர். அப்போ இந்த பவர் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா நோயாளியோட நோயோட அளவு, நோய் வந்து ரொம்ப டீப் சீட்டடாக இருக்கிற நோய்க்கு நம்ம ஹை பவர் பண்ணாமல், அதே சமயத்தில் வந்து ஒரு ஆரம்ப கட்டம் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹை பவர் கொடுக்கறது, அதே மாதிரி ஏஜ் அடிப்படையில் நோயாளி நோயோட தன்மை, நோயாளியோட வயது, அந்த காரணக்காரியங்களை அறிஞ்சு அந்த பவரை வந்து நம்ம எந்த பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். இது வந்து அந்த டாக்டர் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஹோமியோபதியில் அடுத்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப முக்கியமாகவும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா ஹூமன் புரிவிங், அதாவது எந்த மருத்துவ முறையிலும் இல்லாதது. இந்த மருந்துகள் அனைத்துமே, ஹோமியோபதி மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மருந்துகளுமே ஆண் பெண் குழந்தைகள் அனைவர்களுக்குமே அந்த மருந்து வந்து கொடுக்கப்பட்டு நலமுள்ள ஒருத்தவங்களுக்கு கொடுத்து என்ன சிம்டம் உருவாகியிருக்குன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி மெட்ரியாமெடிக்கா என்ற மருத்துவ நூலில் முழுவதுமாக ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டு நோயாளிகளுக்கு எந்த மருந்து பொருந்தி வருகிறதோ அந்த மருந்தை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு கொடுக்குறோம். ஏன் ஹோமியோபதி மருந்து எடுக்கணும், ஹோமியோபதி மருத்துவ முறையில் என்ன அப்படி சிறப்பு இருக்குது, அந்த ஹோமியோபதி முறை மூலம் நம்மளுக்கு என்ன பெரிய அளவில் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஹோமியோபதி மருத்துவ முறையில் ஃபஸ்ட்டு பாயிண்டே என்னென்னா அது ஒரு எளிய முறையான மருத்துவ முறை. எளிய மருத்துவ முறைனா உங்களுக்கு எப்படின்னா வாய் வழியாக எடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை, இந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக உள்ளது. இரண்டாவது மீடியம், அதாவது சுக்ரோஸ் பில்ஸ் தான் நம்ம மருத்துவத்துக்கு மருந்தை வந்து எந்த மருந்து வேணுமோ அது சுக்ரோஸ் பில்ஸில் தான் அதை சேர்த்து அந்த சுக்ரோஸ் பில்ஸ் வந்து அந்த மருந்தை வந்து ஈர்த்து கொள்ளும். அந்த சுக்ரோஸ் பில்ஸை நம்ம எடுக்கும்போது அது நல்லா சுவைச்சு சாப்பிடும்போது தொண்டையிலே அந்த உமிழ்நீர் சுரப்பில் கலந்து நர்வஸில் அப்பயே அந்த மருந்து ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது ஒரு எளிய முறையாகவும், அதே சமயத்தில் ரொம்ப மருந்து இனிப்பாக இருக்கிறதுனால அது ஒரு இனிய முறை அப்படிங்கிறத நம்ம ஹோமியோபதி மருத்துவத்தில் சொல்கிறோம். தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து நோய்க்குமே ஹோமியோபதி மருத்துவ முறையில் மருந்துக்கள் அளிக்கப்படுகிறது. சர்ஜிக்கல் லிமிட்டேஷன் தவிர்த்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக இருந்தால் லங்ஸ் தொடர்பு உள்ள நம்ம மூக்கிலிருந்து லங்ஸ் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன நோய் வருதோ அத்தனை நோய்களுக்குமே இந்த ஹோமியோபதி மருத்துவ முறை பயன்படும். அதே மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் GIT அப்படின்னு சொன்னோம்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் சிஸ்டம், வாய் முதல்ல பலவாய் வரை உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய எந்த விதத்தில் வரக்கூடிய எந்த நோய்களுக்கும் இந்த மருத்துவ முறையில் இது குணமளிக்க முடிகிறது. ஹோமியோபதி மருத்துவ முறை ஐடியல் கியூர், அதாவது பூரண குணம் அளிப்புறது தான் முக்கியம் கவனமாகுது. அதில் தான் டாக்டர் சாமுவேல் ஹானிமன் அதை வந்து அவருடைய கண்டுபிடிப்பில் வந்து அதை தான் மெயினாக குறிப்பிடுறாங்க. முழுக்க முழுக்க அந்த ஐடியல் கியூர் என்னால் செய்ய முடியும் அப்படின்னா, ஹோமியோபதியில் சிறப்பில் முக்கியமான பகுதி என்னன்னா நோய்க்கு மருந்து கிடையாது, நோயாளிக்கு தான் மருந்து. வி ட்ரீட் த பேஷண்ட் நாட் அ டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஹோமியோபதியில் சொல்றது உண்டு. அந்த நோயாளிகளோட அனைத்து காரணிகளும், குறிப்பாக ஒரு டான்சில் இருக்குன்னா அந்த டான்சில் அந்த நோயோட தன்மை, அந்த நோயினால் ஏற்படக்கூடிய சிம்டம் காரணிகள், நோய் காரணிகள், வலி, அந்த வலியோட சேர்ந்து வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள், எந்த காலகட்டத்தில் அது அதிகமாகுது, எந்த மாதிரி உணவுகளை உண்ணும் போது அந்த வலிகள் குறையுது, இந்த மாதிரி நோய் அடிப்படையிலான காரணிகள் மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதை தாண்டி நோயாளிகளோட காரணி, நோயாளி காரணின்னு சொல்லும் போது அது எலாபரேட்டாக ரெண்டாக பிரிக்கிறாங்க, மைண்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ், ரெண்டாவது பிசிக்கல் ஜென்ரல், அது போக வந்து எமோஷனல் இன்டெலக்சுவல், இது எல்லாமே ஒருங்கிணைந்து. ஒருத்தர் வந்து மைண்ட் மென்டல் ஜென்ரல் சொல்லும் போது ஒருத்தவங்களை வந்து ஒரு இன்ட்ரோவெர்ட்டடாக இருப்பாங்க, ஒருத்தவங்க எக்ஸ்ட்ராவெர்ட்டடாக இருப்பாங்க, ஒருத்தவங்க அதிகமாக பேசுவாங்க, ஒருத்தவங்க பேச மாட்டாங்கிறது தான் அது, இன்னொருத்தவங்க வந்து கோவப்படுவாங்க, ஒருத்தவங்க கோவமே பட மாட்டாங்க, ஒருத்தவங்க கோபத்தை அடக்கி வச்சுக்கிடுவாங்க. இது வந்து அவங்களோட தனித்தன்மையை வந்து இண்டிவிஜுவலைசேஷன் தான் ஹோமியோபதியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோயை தாண்டி பேஷண்ட்டோட இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் வந்து

0: வந்து அந்த நோயாளிகளை வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணணும். அப்போ அந்த மென்டல் ஜென்ரல் பிசிக்கல் ஜென்ரல், பிசிக்கல் ஜென்ரல் வரும்போது காமனாக நமக்கு தெரிஞ்சது தான் அவங்களுடைய பசி, தூக்கம், மோஷன், யூரின், இதெல்லாம் பிசிக்கல் ஜென்ரல். இதில் எவ்வளோ வேரியேஷன் இருக்கு. வந்து ஒரு சாதாரண சாப்பாடில் கூட சில பேருக்கு இனிப்பு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு பால் பிடிக்கும், ஒருத்தருக்கு பால் பிடிக்காது. இதெல்லாம் ஏன் இங்கே ரோலுக்கு வருது அப்படின்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவலைஸ் பண்ணுறோம். ஒரு டான்சிலில் ஒரு 10 பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்த 10 பேஷண்ட்டுக்குமே ஒரே மருந்து வராது. அவங்களுடைய நோய் காரணி, அந்த நோயாளியோட காரணிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஹோமியோபதியில் அதை வந்து டொட்டாலிட்டி ஆஃப் சிம்டம் அப்படிங்கிறது குறிப்பிடுறது உண்டு. அந்த ஓவரால் ஒருங்கிணைந்த சிம்டத்தை எடுத்து அது எந்த மருந்துக்கு பொருந்துகிறதோ அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது அது குணமளிக்கிறது. இந்த ஐடியல் கியூருக்கு ரொம்ப அடிப்படையானது அது. ஹோமியோபதியில் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓவராலாக நம்ம வந்து பேஷண்ட் வந்து டொட்டாலிட்டி சிம்டம் எடுத்து அவங்களோட இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, எந்த ஒரு நோயுமே அந்த நோயை சரி பண்ணுறது மட்டும், அந்த இடத்துல அவங்களுக்கு ரிலீவ் கொடுக்கறது மட்டும் கியூர் கிடையாது. அது கம்ப்ளீட்லி
1: ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பல்வேறு காரணத்தினால வந்து ஒரு வருஷத்துக்கே ஒரு குழந்தைக்கு ஒரு 3 ஆட்டம் 4 ஆட்டம் இந்த மாதிரி வந்துடும். அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது அந்த நேரத்தில் வரக்கூடிய ஃபீவர், அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது, அதனால் ஒரு வெயிட் லாஸ் எல்லாமே ஏற்படும் போது அந்த ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. நம்ம அந்த டயத்தில் சரி பண்ணுறதை தாண்டி முக்கியமாக செய்ய வேண்டியது, இம்யூனிட்டியை நம்ம வந்து நல்லா உயர்த்தும் போது தான் அந்த நோயே வராமல் டெண்டன்சி ரிமூவர்னு சொல்லுவோம் ஹோமியோபதியில். இப்போ ஐஸ்கிரீம் எடுக்கிறனாலையோ ஒரு கிளைமேட் சேஞ்சினாலேயோ இந்த மாதிரி டான்சில் வரக்கூடிய தன்மையை அறவே வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய, எதிர்ப்பு சக்தியை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த ஜென்ரலைஸ்டா எல்லா சிம்டத்தை எடுத்து அந்த பேஷண்டோட இண்டிவிஜுவலைசேஷன் பண்ணி கொடுக்கும்போது தான் அந்த முழு பூரண குணம், ஐடியல் கியூர் கம்ப்ளீட்டா அடையுது. ஒருத்தவங்க வருவாங்க, ரீனல் ஸ்டோன் எனக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துருது, வரும்போதெல்லாம் பெயினா இருக்கு, அப்புறம் கல்லு வந்து போயிருது, திரும்ப வருது. இது டெண்டன்சி. ஆஸ்மா சீசனலா இருக்கு, மழை லேசா பெஞ்சாவே போதும், ஒரு தூசி பட்டாவே போதும், வந்துருது. மற்ற நேரம் நல்லா இருக்கும். தாங்கக்கூடிய தன்மை இல்லாத இருக்கிறவங்களை தாங்கக்கூடிய தன்மையை உடம்புல உருவாக்கி அந்த டெண்டன்சியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் அடிப்படையான ஒண்ணு. அதனால தான் ஹோமியோபதி மருத்துவத்தை வந்து பல நாடுகளில் வந்து நாள்பட்ட நோய்களுக்கு, குறிப்பாக இந்தியாவில் பல்வேறு நாள்பட்ட நோய்களுக்கு அது ஒரு பெரிய தீர்வாகவே இருக்கு. அப்போதைக்கு சரியாகிறதை தாண்டி பூரண குணம் அளிக்கிறதுனால அதை பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கு. இந்த விஷயங்கள் பேசும்போது பொதுமக்கள் மத்தியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, இது ரொம்ப நாள் ஆகுமா? நாள்பட்ட நோய்க்கு தான் அவங்க வைத்தியத்துக்கு வராங்க. நாள்பட்ட வியாதியோட வைத்தியத்துக்கு வரும்போது அந்த வைத்தியத்தில் வந்து குறிய ஒரு கால அளவில் எடுத்து தான் வைத்தியம் பண்ணும்போது தான் அது பூரண குணத்தை நம்ம கொடுக்க முடியும், முழு குணத்தை கொடுக்க முடியும். தொந்தரவுகளை ரிலீஃப் பண்ணுறது வைக்கிறது தாண்டி முழு குணம் அடையிறதுக்கு கால அளவு அந்த நோயோட தன்மையை தான் அதை பொறுத்திருக்கே ஒழிய ஹோமியோபதி மருத்துவத்தினால கிடையாது. ஹோமியோபதி மருந்து சரியான முறையில், ஏன்னா அக்யூட் டிசீஸாக வரக்கூடிய ஃபீவர், டயரியா, அதுக்குமே ஹோமியோபதி மருந்து கொடுக்குறோம். அந்த டிசீஸோட நேச்சர், அது எவ்வளோ லாங் ப்ராசஸாக இருந்து வரும்போது அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கிற ஆர்கன்ஸ் திரும்ப ரெக்கவர் ஆகி கம்ப்ளீட்டாக இதாகிறதுக்கு, அந்த ரெக்கரன்ஸ் எல்லாம் குறைஞ்சி அந்த நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வர்றதுக்கு அது வந்து டைம் எடுக்க தான் செய்யும். அதனால தான் ஹோமியோபதி லேட்டுன்னு சொல்லுறது வார்த்தை சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் ஹோமியோபதினால லேட்டு கிடையாது, அந்த நோயோட தன்மையினால தான் லேட்டு. இந்த மாதிரி ஹோமியோபதியோட பலன்கள் வந்து பெரிய அளவில் இருக்கிறதா நம்ம இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய சிறப்பு தகவல்களை கேட்கலாம்.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு ஹோமியோபதி மருத்துவம் தகவல் வழங்கினார் ஹோமியோபதி மருத்துவர் மு. பிரபாகரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை இரவு 8:30 கேட்கலாம். நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலகட்சில் இனி கேட்கலாம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிளர்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட மதுரத்தின்றல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் இரவு நேரத்தில் இன்னிசை பாடல்களின் தொகுப்பாக மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து. பாய்

0: கேட்டு ரசித்த பாடலுடன் இனிதை நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. தொடரும் நிகழ்ச்சியாக வளம்பெற காத்திருக்கிறது நாடகமலர். சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி
2: அலையும் ஆசைகள் நாடகம். எழுதியவர் அகஸ்டோ. நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
0: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ், என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன். என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேனா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
2: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
2: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துடுச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் நல்ல கம்பெனியில் வேலை, கை நிறைய சம்பளம். இப்போ நீ என்னடானா, இன்னமும் திவ்யா மகாலில் யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால்

0: பொறாமை அது இதுங்கிற.
1: ஆமா எனக்கு பொறாமை பொறாமை.
0: தினேஷ் ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
1: சுந்தர் அந்த கல்யாணம் சாதாரண நடக்கல, பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம்.
0: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமை படணும்?
1: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு இது டூ மச்.
0: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. நீங்கள்லாம் கார்த்திக்கு உதவாத கேஸு, இவன் லைஃப்ல தேடுறது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
1: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
0: டபர் பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ண போற அது சொல்லு.
1: ஆசைப்பட போறேன். எஸ் ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்ல இல்ல நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர் நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
0: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
1: காட்டுறேன் காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மகால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
0: வா ராஜன், வா வா.
2: வந்துட்டேன் வரதா. வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
0: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
2: நிஜமாவ சொல்ற? திவ்ய மகாலா?
0: என்னது திவ்ய மகாலான்னு என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
2: வரதா எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
0: நான் ஏன் போகணும்?
2: ஒரு தடவை போய் பாரு, அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
0: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
2: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
0: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
2: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
0: மறுபடியும் வாய புலக்காத. கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
2: அப்ப மாப்பிள்ளையா?
0: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சவ, பிரமாதமா பாடுவா. ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுருந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
2: அடடே வாமா செல்வி.
3: வாங்க அங்கிள். எப்ப வந்தீங்க?
2: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு. உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
0: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
3: ரேவதி கார்ல தான் இருக்கா.
0: உன்னை விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றது தானே?
3: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
2: செல்வி அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
3: அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன்.
2: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
3: எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
2: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா இப்படி?
3: அங்கிள் என் உயரம் எனக்கு தெரியும்.
4: ஓ உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
0: ஆமா ரேவதி எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
4: உங்க செல்வியவே கேளுங்களே.
3: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
0: அதான் 5ஆம் கிளாஸ்லேருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
4: அங்கிள் உங்க செல்வி மட்டும் என்ன?
2: என்னது செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
4: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
2: நடிப்பா? வருதா? சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியம்மா நீ?
0: ராஜன் அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
2: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
0: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவோ பேர் இருக்காங்களே.
2: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே. அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல்ல, அதுக்கு உதவுமே என்னதான்.
4: அங்கிள் அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
0: என்ன ரேவதி நீயே முடிவு பண்ணிட்ட?
4: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
0: என்ன சொன்னார்?
4: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லைன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விடக்கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
3: ரேவதி நீ சும்மா இருக்கியா?
4: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள

0: குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி, நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. விட்டுறாதடி.
1: எப்படி சொல்ற?
0: நம்பர் ஒன், அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் டூ, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
2: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
0: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
3: உனக்கு என்னமா நடந்தது?
0: ஒரு 5-star ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி, ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
2: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
3: அப்படியா?
0: அங்கிள், ஒரு சூப்பர் நடிகை கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
3: என்ன வரதன், செல்வி என்ன சொல்ற?
0: இவங்களை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
3: ஓகே. சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய், என்ன ஒண்ணே ஒண்ணு எடுக்கற? ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான்.
2: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்?
3: அன்னைக்கு உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
2: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
3: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
2: என்ன சொன்னேன்? என்ன சொன்னே? ப்ளீஸ் ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால். எஸ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ பொறாமப்பட்ட, கார்த்திக்கை விட 4 மடங்காக கிடைச்சிருச்சா?
3: எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
2: போச்சுடா, எப்போ கண்டிஷன் ஒன்று வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன, இப்போ நீ வேலை பார்க்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்றாளா?
3: பெங்களூர்,
2: பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
3: சான்ஸே இல்லைன்னு நானும் கிளியராக சொல்லிட்டேன். இருந்தாலும்
2: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
3: 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
2: சரி, பொண்ணை பார்த்துட்டியா?
3: கண்ணிலேயே காட்டலையே.
2: ஃபோட்டோவில் இல்லை செல்ஃபோனில் அது மாதிரி?
3: நோனோ.
2: ஸோ 2 வாரத்தில் எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போகிற? எஸ்ஸா நோவா?
3: நோ சொல்லுவேனா? எஸ் தான். வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
4: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
3: என்ன மேட்ரா?
4: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது. ஆபீஸ் ராமாவோட நடிகை கேட்டானே.
3: இன்னும் யாரும் வரலையா?
4: வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமா பேசி நடிக்க வேண்டாமா? அப்பதானே கலை நிகழ்ச்சிக்காக ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லைன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்த குருமா தான்.
3: சோ, நான் இப்ப ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவீங்க, கரெக்டா?
4: என்ன புதுசா கேக்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
3: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
4: எங்க எங்க?
3: முதல்ல ரிசப்ஷனுக்கு போனை போட்டு அங்க செல்வின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்க.
4: தோ போன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின்னு ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே.
3: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட், இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க பிடிங்க.
5: படிக்கட்டுமா சார்?
4: படிங்க.
5: அப்போ எனக்கு 10 வயசு. அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே

0: ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப ரேர் பிளட், ஒரு மணி நேரத்தில் கிடைக்கலன்னா அம்மா இல்லை அப்பா அங்கே இங்கேன்னு அலையிறாரு, கிடைக்கல. இன்னும் பத்தே பத்து நிமிஷம். அப்போ நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, இங்கே அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், அவங்களுக்கு தேவை ரெண்டு யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால் இப்போ அவர்கிட்ட 10 யூனிட் இருக்குது. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார காலில் விழுந்து கெஞ்சுறாரு, நான் அங்கிள் அங்கிள்னு அழகேன். ஆனால் அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்போ நர்ஸ் மெதுவாக வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு.
1: சூப்பர் செல்வி, போதுமா, ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸை வாங்கிக்கோங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராகிடுங்க. ராஜன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க.
2: என்ன தினேஷ், பொண்ணு வீட்டிலேருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
3: நியூஸு அங்கே இல்லை, இங்கே ஆஃபீஸில் ஒரு சூப்பர் நியூஸு. இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலாக வீரபத்ரன்னு ஒருத்தரை வராரு அடுத்த வாரம்.
2: வீரபத்ரனா, பேரே அதிருது இல்லை. சரி, இப்போ யார் வந்தால் உன்னை என்ன பண்ண முடியும்?
3: ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்கில் போடுறாங்கன்னா ஆஃபீஸே தலைகீழாக மாறின மாதிரி தான்.
2: ஓஹோ, ஆஃபீஸ் கேலண்டர் வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழாக திருப்பி வச்சுருவாரா?
3: ஜோக் அடிக்காத, அந்த வீரபத்ரன் இங்கே இருக்க போகிறது 3 மாதம் தானா?
2: 3 மாதம் தானே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
3: ஆனால் அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும், 4 மடங்கு மிலிட்ரி டிசிப்ளின்.
2: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
3: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாசம் இருக்க போறாரு, என்னன்னா நடக்க போகுதோ?
4: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு, யார் அவரு?
2: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
4: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான், நான் பார்த்தேன். செல்வி, உன் அப்பா ஏதோ போய் சொல்றாரு, நீ சொல்லுமா யார் அது?
0: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரே அவரே தான்.
4: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துறேன்னு
0: அப்பா சொன்னாரு, ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
4: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அத கொடுத்துருக்கலாம்ல?
0: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
4: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
2: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி, ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா, கண்ணாடிக்கு முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா, என்னமோ நல்லா வரணும் அவ்வளவுதான்.
4: செல்வி நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
0: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
4: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும்மா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
0: மறப்பேனா, நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
4: ஓகேம்மா, வந்துடும்.
5: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
4: ஆஹா, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
5: ஆமாம் சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராஃபிக்கு கப்ஸ் எல்லாம்.
4: ஸ்டாப் இட், டிராஃபியா கப்ஸா? மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க.
5: அப்படி இல்ல சார்.
4: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மென்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது தான் பெருசா போச்சா உங்களுக்கு?
5: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
4: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இனிமே டிராமாங்கிற பேச்சை இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
5: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறோம் சார்.
4: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம், இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
5: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே 1 வருஷம் மட்டும் அலோவ் பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
4: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க, ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
5: சார் சார் சார், இல்ல சார்.
4: டோன்ட் வேஸ்ட் மை டைம், நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
6: குட் மார்னிங் சார்.
4: வெரி குட் மார்னிங் தினேஷ், உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
6: ரொம்ப தேங்க்யூ சார்.
4: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
6: தேங்க்யூ சார்.
4: உங்க திறமையை நீங்க இந்த சென்னை

0: பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாரு, மத்த பிரான்ச்லயும் காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்
1: சார். சார் எனக்கு ஹரியானாலாம் வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார்
0: அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல இந்த ஆபீஸ்.
1: சார் இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
0: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனியை டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
2: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
0: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமையை காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அதை காட்டு.
2: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
0: இந்த பழைய புடவைக்கு செல்வி கடை கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கியிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
3: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
0: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
3: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
0: ஏன் சார்?
3: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்த கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டார் சார்.
0: அடடா, நாடகம் நடத்த கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வியை இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அதை படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துனீங்களே சார்.
3: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
3: சார்? இந்த புது ஆபீசர் வருவாரு இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
2: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கடை கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
2: அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
0: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
2: அங்கிள்,
0: செல்வி நீ பேசாம இரு, இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
4: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
5: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
4: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
5: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவுடால் தான்.
4: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
5: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்க மாத்த முடிவு பண்ணிட்டார்.
4: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் உன்னை விட்டு போயிடுமே.
5: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பார்க்கற கண்ண ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
4: பணம் ஓகே, என்ன பிளானா?
5: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
3: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலா பேசணும்.
5: கண்ணன், எதுவா இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவரு.
3: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது.
5: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
3: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு.
5: இதுக்கு என்ன வழி அதை சொல்லு.
3: சொல்றேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
5: தயாரிக்கணுமா? நாடகமா தயாரிக்க போற?
3: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
5: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே.
3: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
5: எங்க நடிக்க சொல்ல போறேன்?

0: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன் உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட எதை கேட்டாலும் பாவமாக முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
1: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
0: ஒரு ஏமாத்து வேலையும் இல்லை. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்சில் இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால் உன்னை ஹரியானாவுக்கு மாற்ற முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டரில் கையெழுத்து போட்டால் அவ்வளவுதான், மாற்றவே முடியாது.
1: இருந்தாலும்
0: தினேஷ், உனக்கு திவ்யா மகாலில் உன் ஃப்ரெண்டு கார்த்திக்கோட நாலு மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
1: நடக்கணும், நடக்கணும். ஆனால் இப்படி நாடகம் போட்டு தான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
0: இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்கே
2: அங்கிள் கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
3: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டாம்னா பேசாம போயிடணுமா?
4: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருக்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான். அதை இன்னைக்கு தரதா வர ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனோம், தெரியும்ல
5: ராஜன். இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
4: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்லை
0: சார். செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
4: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
0: 20,000 தானே, இந்தாங்க அந்த 20,000.
4: கண்ணன் சார், என்னது, நிஜமாவே தரீங்க?
0: செல்வி, என் நாடகத்துல தான் நடிக்க முடியல, ஆனா வேற இடத்துல நடிக்க வைக்க போறேன். எங்க ஆபீஸ்ல நாடகம்னா 20,000 தான், இங்க 30,000.
4: நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
2: அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும்.
3: சூப்பர் செல்வி, பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
2: கண்ணன் சார், நான் ரெடி.
0: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல்.
1: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
0: அது சஸ்பென்ஸ்.
4: எஸ், கம் இன்.
2: வணக்கம் சார், என் பேரு?
4: உன் பேர் எல்லாம் நான் கேக்கல, எதுக்கு வந்த?
2: நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார், நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேட்பாங்க. இப்ப நீங்க கேக்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
4: நில்லு, உன் பேர் என்ன?
2: செல்வி.
4: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா மணியில உட்காரு? நல்லா வசதியா உட்காருமா? குடிக்க தண்ணி வேணுமா?
2: ஹரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
4: இப்ப புரிஞ்சு போச்சு, அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
2: இல்ல சார், நான் அவரை பாக்கல. என்ன அவரு பாக்கல? நானா தான் வந்தேன்.
4: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்று முடி பண்ணா பண்ணது தான், அதை யாராலும் மாற்ற முடியாது.
2: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்தக்கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே.
4: உனக்கு எப்படி தெரியாது?
2: அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான்.
4: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
2: ரெண்டும் தான் சார்.
4: புரியலையே.
2: தினேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மா சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் ஹரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுனாங்க.
4: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்து தான் அனுப்புறோம்.
2: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
4: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
2: நாடகத்துலதான்.
4: என்னது, நாடகத்துல இருந்தா?

0: ஆமாம் சார், நாடகத்தில் நாங்கள் பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்லை, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில் உதவும்.
1: எங்கள் ஆஃபீஸ் நாடகத்தில் நீ நடிக்கிறதா இருந்ததா?
0: ஆமாம் சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, தினேஷ் ஹரியானா போக சொல்லிட்டீங்க, இவ்வளவு எதுக்கு சார்? இப்போ நான் கட்டியிருக்கிற இந்த புடவை
1: ரொம்ப சுமாராக இருக்கு.
0: இது ஆஃபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்கினது. நான் வரேன் சார்.
1: நில்லு செல்வே, ஆஃபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்கே வர சொல்லியிருக்கேன், அவங்கள பார்த்துட்டு நீ அப்புறமா போகலாம். வாங்க தினேஷ். கண்ணன், ஆமாம், உங்களோட வந்திருக்கிறாரு, இவர் யாரு?
2: ஆ சார், இவர் பேர் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
1: தினேஷ், மனசை விட்டு சொல்கிறம்பா, செல்வியை நீ மனைவியை அடையிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்விகிட்ட இருக்கு, என் மனசையும் அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
2: தேங்க்யூ சார்.
1: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
3: சார்,
1: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
3: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: இதுக்கும் காரணம் செல்விதான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
2: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
1: நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன், அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல, அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
3: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
4: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
3: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கேட்டுற? எதுக்குமா கேட்டுற?
0: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
2: யார் சொன்னது? செல்வி, உங்களை எப்போ இந்த எளிமையான புடவையில பாத்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
0: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
4: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
2: எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும்.

0: இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார், அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்பது டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமாய். நாளை காலை 5:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல் எண் 284, அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, சுற்றுச்சூழலை காப்போம் சுகமாய் வாழ்வோம் வழங்குபவர் பாப்பாகுடி ஆ முருகன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:30 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் கால்நடைகளுக்கான தீவன பயிர் உற்பத்தியில் புதிய சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுரத்தன்று

7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ காது மூக்கு தொண்டனை பிரச்சனைகளுக்கு விளக்கம் அளிக்கிறார் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி. ராஜசேகரன் அவர்கள். பகுதி 5. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி மிதமிஞ்சும் மின் கழிவுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம். ராஜேஷ் கண்ணன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ. விக்னேஷ். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம். கார்த்திகராஜா அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கில செய்திகள். 8:30 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி காலநிலை நடவடிக்கை உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவார் ஜி. முருகராஜ் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 இந்திய ராணுவ தேசிய மாணவர் படையின் கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 9 மணிக்கு அரங்கிசை 10 மணிக்கு செய்து சொல்லும் 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள் 10:25 11 மணிக்கு செய்து சொல்லும் 11:02 இலக்கியம் பேசுவோம் 12 மணிக்கு நிகழ்ச்சி மேறவும் 12:05 ஆங்கில செய்திகள் 12:10 இசைமடை 12:40 தமிழ் செய்திகள் 1:05 ஆங்கில செய்திகள் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதைகள் முனைவர் எம். சுலோச்சனா எழுத்திசையின் இசை கவிஞர் குழந்தை அனிதா சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா கதை அரங்கம் வழங்குபவர் ஹரிணி தொகுப்பு விஜயகாந்த் அமைப்பு வித்யாவதி. 1:50 மாநில செய்திகள் 1:55 பாரதியார் சாங்ஸ் 2 மணிக்கு ஆங்கில செய்திகள் 2:15 மருத்துவ 2:30 சேர்ந்து இசை பாடற் பயிற்சி 2:55 வானிலை அறிக்கை 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவேறும் 5:27 மீண்டும் மாலை ஒளிபரப்பு துவங்கும் குறளமுதம் 284 5:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம் 6:05 ஆங்கில செய்திகள் 6:10 ஒரு படப்பாளர்கள் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து 6:30 மாலை செய்திகள் 6:40 மருத்துவ 6:50 செய்திகள் 7 மணிக்கு மதுர தென்றல் தொடர்ச்சி 7:10 மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் எழுதியவர் ஏ. லக்ஷ்மணன் அவர்கள் 7:15 தமிழ் செய்திகள் 7:25 பண்ணை செய்தி 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமச்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம். அருண்ராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் மற்றும் வேளாண் பழமொழி சிந்தனைகள் விடைபெறும் மற்றும் 8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:05 மதுரத்தென்றல் 8:30 அறிவியல் வெள்ளி சிலிக்கான் சிகரம் தகவல் வழங்குகிறார் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம். நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல் 9 மணிக்கு ஆங்கில செய்திகள் 9:15 செய்தித் துறை 9:30 அரங்கிசை 10:45 நட்சத்திரங்கள் 11 மணிக்கு நிகழ்ச்சி மேலும் 11:15 ஆங்கில செய்திகள் மற்றும் 11:10 ஒளிபரப்பு நிறைவேறும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1269 கிலோ இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி நேரம் நிறைவேறுகிறது தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்